0: அமெரிக்காவில் வரும் நவம்பரில் நடக்கவிருக்கும் அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி வெற்றி பெற்றால் ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் $5,000 வழங்கப்படும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸில் பலவான் மாகாண கடலில் புதன்கிழமை மாலை பயணிகள் படகு ஒன்று தீப்பிடித்ததைத் தொடர்ந்து 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 87 பேரை காணவில்லை என பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரானால் கைப்பற்றப்பெற்ற நீருக்கடியில் இயங்கும் அமெரிக்காவின் ட்ரோனை கடல்சார் தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்வதற்கும் அதன் தொழில்நுட்பத்தை மாற்றி பொறியியல் செய்வதற்கும் ஈரான் பயன்படுத்தக்கூடும் என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேரம் 8:03. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இப்பொழுது முதல் நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் 9 வரை இணைந்திருக்கலாம். எங்களது வினாக்கள் மற்றும் உங்களது விடைகளுடன் நேர்கள் தொலைபேசி ஊடாக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-2222 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் இணைந்திருக்கலாம்.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

நேர்களை இன்றைய நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினா, நேர்கள் எல்லோருக்கும் பிரிக் என்றால் என்னென்னு தெரியும்? பிரிக்ஸ் என்றாலும் என்னென்னு தெரியும்? BRICS பிரிக்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. B4 பிரேசில், R4 ரஷ்யா, I4 இந்தியா, C4 சைனா, S4 சவுத் ஆப்பிரிக்கா. இதுதான் பிரிக்ஸ். உலகத்தில் உருவாகி இருக்கின்ற மிகப்பெரிய வலிமிக்க நாடுகளது கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்றது. புதிதாக உருவாகிய வலிமிக்க நாடுகளது கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரிக்ஸ் தொடர்பாக பல நாடுகள் இப்போது அச்சம் கொண்டிருக்கின்றன. யார் அச்சம் கொள்ளவில்லை என்றாலும் அமெரிக்காவுக்கு பிரிக்ஸ் ஒரு மிகப்பெரிய எதிராயுதமாக மாறியிருக்கின்றது. பிரிக்ஸ் பெரிய பொருளாதார அமைப்பாக உருவெடுத்தது மட்டுமல்ல, பிரிக்ஸ் நாணயத்தை வெளியிடப் போகின்றது என்ற பல்வேறு விதமான வதந்திகள் புரளிகள் எல்லாம் வதந்திகள் புரளிகள் அல்ல, ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் தான் அமெரிக்கா உலக நாடுகளுக்கு எதிராக கொதித்தெழுந்து வரிகள் தீர்வைகள் என்று அரம்பரமாக விதிக்க தொடங்கியது. இப்போது இந்த பிரிக்ஸ் நாடுகளது மாநாடு தடல் புடலாக ஏற்பாடு செய்யப்படுகின்றது இடம்பெறுவதற்கான. எந்த நாட்டில் இந்த மாநாடு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை இடம்பெற காத்திருக்கின்றது? பிரிக்ஸ் மாநாடு 2026ஆம் ஆண்டுக்குரிய மாநாடு எந்த நாட்டில் செப்டம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை இடம்பெற காத்திருக்கின்றது? 3 விடை: 1 ரஷ்யா, 2 இந்தியா, 3 பிரேசில். அலையங்கள் பார்க்கலாம். 4166446222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். நேர்களே, பிரிக்ஸ் மாநாடு, பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளது மாநாடு. ஏறத்தாழ 11 நாடுகள் முழு உறுப்பினர் நாடுகளாக இருக்கின்றன. அந்த நாடுகளது மாநாடு 2026ஆம் ஆண்டு நடைபெற காத்திருக்கின்றது. அதுவும் இப்போது செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை என்றால், இப்போ எங்களுக்கு நாளைக்கு என்று சொன்னாலும் இலங்கை, இந்தியா மற்றும் ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் போன்றவற்றுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் விடிய தொடங்கியிருக்கும். எந்த நாட்டில் இந்த மாநாடு இடம்பெற காத்திருக்கின்றது? குறிப்பாக 3 விடைகள் தருவோம். 1 ரஷ்யா, 2 இந்தியா, 3 பிரேசில். அலையுங்கள் பார்க்கலாம். 4166446222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். இந்த வேளையில் நாங்கள் பாடலுக்குள் நுழைய இருக்கின்றோம். பாடல் பொண்ணுக்கு தங்க மனசு, இதுதான் திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து SPBS ஜானகி ஆகியோரது குரல்களில் அடுத்த பாடல் ஒளிபரப்பாக இருக்கின்றது. இந்த பாடலுக்கான தமது விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள் வெண்பா, SP சரண், சுதா, நிஷா, ஸ்ரீராம், காசிநாதன், தாரணி, தவம் மற்றும் மொரின் ஆகியோரது விருப்பத்தில்.

0: நேர்கள் நில் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. நாங்கள் ஒரு வினா கொண்டிருந்தோம். பிரிக்ஸ் என்ற அமைப்பு தெரியும் நேர்களுக்கு. பல நாடுகள் இணைந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு பிரிக் என்று முதல் 4 நாடுகள்லாம் இந்த அமைப்பை உருவாக்கின நேர்களே. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, பின்னர் தென் ஆப்பிரிக்கா 5வது நாடாக இணைந்து கொண்டதால் பிரிக்ஸ் என்ற பெயரை பெற்றது. அதைத் தொடர்ந்து பல நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு தாம் இணைவதற்கு முன்வந்தன. முன்வந்து 11 நாடுகள் நிரந்தர உறுப்புரிமை நாடுகளாக இணைந்து கொண்டன. பல நாடுகள் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்தன. என்றாலும் இடையில் ஏற்பட்ட அமெரிக்க அதிபரது புஷ்பானங்கள் பலவற்றால் கொஞ்சம் பிரிக்கின் வளர்ச்சி ஸ்தம்பிதம் அடைய தொடங்கியது. இப்பொழுது மாநாடுகள் ஆண்டாண்டு தோறும் நடைபெற்று வருகின்றன. இந்த 2026 ஆண்டு மாநாடு எந்த நாட்டில் நடைபெற இருக்கின்றது என்பதுதான் கேள்வி. 1வது ரஷ்யா, 2வது இந்தியா, 3வது பிரேசில். இப்போது விடைகளுடன் நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம் வாசன், பஞ்சாச்சரம் பேசுறோம்.
0: சொல்லுங்கள் பஞ்சாச்சரம்.
1: இது இந்தியா வென்ற புதுடெல்லி பாரத் மாநாட்டு மண்டபத்தில் 16 துவங்குது. அதுல ஜி ஜின்பிங் மற்ற விளாடிமிர் புதின், ஈரான் அதிபர் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பாரத்துக்கு மற்றவை எல்லாரும் வெளியிட வந்து சொல்லிடும்.
0: புட்டினும் வாரார,
1: இந்தோனேஷியா
0: வணக்கம். அவர் பேசுவதாகவே இல்லை. வணக்கம்.
2: வணக்கம்
0: வெண்பா, சொல்லுங்கள்.
2: புதுடெல்லியில பாரத் மண்டபத்தில் நடக்கிறது. நன்றி
0: வெண்பா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நீர் இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம் மாசன், நான் மதன் நினைக்கின்றேன்.
0: மதன், சொல்லுங்கள்.
3: ஆமாம், டெல்லியில நடக்குது. மோடி தான் அதுக்கு தலைமை தாங்க.
0: நன்றி. பொதுவாக எந்த நாட்டில் நடக்குதோ அந்த நாட்டு தலைவர் தான் அதுக்கு தலைமை தாங்குவார். அப்ப நீங்கள் விடைய இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லி இருக்கிறீங்க. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நீர் வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ், சொல்லுங்கள்.
4: இது வந்து இந்தியா நியூடெல்லியில புட்டின் வந்துட்டார் நினைக்கிறேன். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி
0: வந்துட்டார்
4: போல் இருக்கு.
0: வந்துட்டுதான் சொல்றாங்க. புட்டின் வந்தா இந்த மாநாட்டுக்கு. ரஷ்யாவில் நடைபெற்ற மாநாட்டில் மட்டும்தான் புடின் கலந்து கொண்டிருக்கிறார். பிரிக்ஸ் மாநாடு தொடர்பில், பிரிக்ஸ் மாநாடு தொடர்பில் வெளிநாடுகளில் நடைபெற்ற எந்த ஒரு மாநாட்டிலும் இதுவரை 2022 இந்த உக்ரைன் தாக்குதல் இருக்குதானே,
4: உக்ரைன் அதுக்கப்புறம் போன,
0: அதுக்கு பிறகு கலந்து கொள்ளையில் அவர் ஒரு மாநாட்டிலே பிரிக்ஸ்
4: வந்துட்டார் போல் இருக்கு. அதான் ரஷ்யா, சைனா, ஈரானு இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கறி கலக்கல் தான் பார்க்கல அந்த பக்கம்.
0: அது ரமேஷ் சொல்லிக்க எங்களுக்கும் கதை கலங்குதுதான். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் நந்தியா.
0: ஜியா, சொல்லுங்கள்.
5: ஆமாம், இந்தியா தான்.
0: இந்தியாவில்
5: நிகழ்ச்சியில்
0: அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் சார்,
0: சொல்லுங்கள்.
6: எனக்கு
0: ரெண்டு லைனை பிடிச்சு வச்சு கொண்டிருக்கீங்க. புது நேர்கள் இணையலாமே இல்லை இருக்கு. ரெண்டு லைன்ல நிக்கிறீங்க. அவர்

0: Lekker vandaag weer in Lepergo. Right. நிகழ்ச்சியின் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் பாத்.
0: வணக்கம். பாருங்கள் என்ன முறை அவருக்கு கொஞ்சம் வயசுதானே.
1: சரி, இந்தியாவா?
0: இந்தியா. நன்றி
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் பாத்து. பவான், இந்தியா.
0: இந்தியாவா? நன்றி பவான். நிகழ்ச்சியின் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன். நிர்மலா.
0: நிர்மலா சொல்லுங்கள்.
1: இந்தியா தான்.
0: இந்தியா? என்ன நிர்மலா?
1: அவருக்கு வயசுதானே, பாவம்.
0: அவர் ரெண்டு லைனா பிடிச்சு வச்சு கொண்டு நிக்கிறார், கலைக்கிறாரும் இல்ல, அதான் பிரச்சனை. ஒரே நடமாட்டத்துல நிக்கிறார். நன்றி நன்றி
1: நன்றி.
0: நிகழ்ச்சியின் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
3: நன்றி
0: தேவகுமார். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. ஆமாம், இந்தியா என்பது மிகச்சரியான விடை. 2026 பிரிக் அமைப்பின் மாநாடு இந்தியாவில் நடைபெற இருக்கின்றது. விளாடிமிர் புடின் வந்து இறங்கி இருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நேர்களூடால் அவர் வந்து இறங்கி விட்டார் என்று சொல்கிறார்கள். எனக்கு இன்னும் அந்த செய்தி வந்து சேரவில்லை. பார்க்க நேரமும் இல்லை, பார்ப்போம். ஆமாம், இப்பொழுது செப்டம்பர் 11 ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைக்கு செப்டம்பர் 10, செப்டம்பர் 11 நாளைய தினம் அமோகமாக அந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. மாநாடு சிறப்பாக நடைபெறுவது 11 உலகத்தில் உள்ள அரைவாசிக்கு மேற்பட்ட மக்கள் என்றால் நேர்களை, உலகத்தில் உள்ள 60% மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஏன் தெரியுமா? உலக மொத்த மக்கள் தொகையில் சீனா, இந்தியா இந்த இரண்டு நாடுகளில் மட்டும் 45% மக்கள் இருக்கின்றார்கள். உலக மக்கள் தொகை 45% மக்கள் இருக்கின்றார்கள். இதைவிட ரஷ்யா, ஈரான், பிரேசில் இப்படியெல்லாம் பார்த்தால் பிரிக் அமைப்பில் இருக்கக்கூடிய உலக மக்கள் தொகை 60%. இந்த ரஷ்யா, பிரேசில் எல்லாம் உலக மக்கள் தொகையில் பெரிய இடத்தை பிடிக்கின்ற நாடுகள். உலக சனத்தொகையில் மிக அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் வரிசையில் பிரேசிலும் வருகிறது, ரஷ்யா போன்ற நாடுகள், எத்தியோப்பியா, இப்படி பல நாடுகள் வருகின்றது என்ற வகையில் உலகத்தில் 60% மேற்பட்ட நாட்டு மக்களை மகிழ்விக்கின்ற அல்லது அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை வழங்குகின்ற மாநாடாக இந்த மாநாடு இருக்கப் போகின்றது. பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில் இருக்கின்றது, சைனா இருக்கின்றது, எகிப்து இருக்கின்றது, எத்தியோப்பியா இருக்கின்றது, இந்தியா, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் இருக்கின்றன. உலக மக்கள் தொகையில் இந்தியா முதலிடம், சீனா 2, இந்தோனேஷியா 4. பாருங்கள், ஐக்கிய அமெரிக்காவுக்கு அடுத்து இந்தோனேஷியா 4. அதேபோல் பிரேசில் 7 இருக்கின்றது, ரஷ்யா 9 இருக்கின்றது, எத்தியோப்பியா 10 இருக்கின்றது. இதைவிட என்ன தேவை? 60% மேற்பட்ட மக்கள் கொண்ட ஒரு அமைப்பு பிரிக் அமைப்பு என்பதற்கு. இதனால் தான் பிரிக் கொஞ்சம் தன்னை இப்போது ஆசுவாசப்படுத்தி கொண்டு மெல்ல மெல்ல வளர்ச்சி பெற்று வருகிறது. உண்மையில் ரஷ்யா, சீனா மற்றும் ஈரானிய அதிபர்கள் போன்றவர்கள் இந்தியாவுக்கு வருவது என்பதும், இந்தியாவில் இந்த மாநாடு நடைபெறுவது என்பதும் உலக அளவில் மிக பெருமளவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிரிக் மாநாடு நடைபெற்று முடிய பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள், அரசியல் அலசல்கள் இருக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை.
4: என்ன கார் லோனும் கிடைக்கதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்கதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு நம் வேலையும் கிடைச்சிட்டு. GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
6: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

0: நேர்களே, நான் கொண்டு வருகின்ற அடுத்த வினா, இது வினா விடை நிகழ்ச்சி மட்டுமல்ல நேர்களே, இந்த வினாவிடை நிகழ்ச்சி ஊடாக பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சி என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே வினாக்கள் கடினமாக இருக்கின்றது என்று நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த வினாக்கள் மூலம் பல விடயங்கள் வெளிவருகின்றது. உங்களது தேடல் மூலம் இன்னும் அவை தொடர்பான புதிய விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வது அதுவும் காலத்தின் கட்டாயம். அப்படியான வினாக்கள்லாம் இந்த நீள்பதில் சொல் நிகழ்ச்சியில் இடம்பெறுவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இப்பொழுது அப்படியொரு வினாதான், கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதை கேட்க வேண்டும். கனடா என்பது சாதாரண நாடல்ல, ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற நாடு. G7 என்று சொல்வார்கள், தெரியும் தானே? G7 என்றால் குரூப் 7. உலகத்தில் இந்த G7 நாடுகள் என்பது எப்படியானவை என்றால், கைத்தொழில் வளம் மிக்க மிகப்பெரிய நாடுகள். கைத்தொழில் வளம் என்று சொல்லப்படுகின்ற பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, பிரித்தானியா, பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், இப்படியான நாடுகள் கொண்ட மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய அமைப்பு G7. அது பிறகு G8 என்று மாறியது. G8 என்று மாறிய போது ரஷ்யா அதில் இணைந்து கொண்டது. பிறகு இப்போது ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை தொடர்ந்து அந்த G8 குறுகிவிட்டது. இப்போது G7 நாடுகள் இருக்கின்றன. இந்த G7 நாடுகளில் ஒரு நாடாக கனடா இருக்கின்றது. அதுவும் கைத்தொழில் மயமான நாடு. உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளும் கைத்தொழில் வலயங்களை கொண்டிருக்கின்றன. கனடாவிலும் 3 பிரதான கைத்தொழில் வலயங்கள் இருக்கின்றது. கேள்வி என்னவென்றால், கனடாவின் கைத்தொழில் வலயங்களில் இருதய நிலம், ஹார்ட்லேண்ட் என்று எந்த கைத்தொழில் வலயம் அழைக்கப்படுகின்றது? கனடாவில் 3 பிரதான கைத்தொழில் வலயங்கள் இருக்கின்றன நேர்களே. அதில் ஒரு கைத்தொழில் வலயம் கனடாவின் கைத்தொழில் வலயத்தின் இருதய நிலம் என்று அழைக்கப்படுகின்றது. அது எது என்பதுதான் கேள்வி. கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் முயற்சி செய்து நீங்கள் விடை சொல்லாவிட்டாலும் இந்த விடயத்துடன் இணைந்திருந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் அது உதவும். 3 பிரதானமான கைத்தொழில் வலயங்கள் இருக்கின்றன கனடாவில். அதில் கனடாவின் கைத்தொழில் வலயத்தின் இருதய நிலம் அல்லது ஹார்ட்லேண்ட் என்று இது அழைக்கப்படுகிறது. 1, பசிபிக் கடற்கரையோர கைத்தொழில் வலயம். 2, ஒன்டாரியோ சென்ட் லோரன்ஸ் பள்ளத்தாக்கு கைத்தொழில் வலயம். 3, பிரேரிஸ் பிரதேச கைத்தொழில் வலயம். இந்த 3 உண்மையான கைத்தொழில் வலயங்கள். இதில் எது கனடாவின் ஹார்ட்லேண்ட் என்றால் முக்கியமான கைத்தொழில் வலயம் என்பதுதான் அதன் அர்த்தம். கனடாவின் கைத்தொழிலின் ஹார்ட்லேண்ட் என்று இது அழைக்கப்படுகின்றது. இருதய நிலப்பகுதி என்று இது அழைக்கப்படுகின்றது. இலகுவாக கண்டறியலாம். 1வது விடை பசிபிக் கடற்கரையோர கைத்தொழில் வலயம். 2வது ஒன்டாரியோ சென்ட் லோரன்ஸ் பள்ளத்தாக்கு கைத்தொழில் வலயம். 3வது பிரேரிஸ் கைத்தொழில் வலயம். கனடாவின் கைத்தொழில் வலயத்தின் இருதய நிலம் என்று இது அழைக்கப்படுகிறது. கேள்வி புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை, கனடாவின் கைத்தொழில் வலயத்தின் இருதய நிலம் என்று இது அழைக்கப்படுகின்றது. 1வது பசிபிக் சமுத்திர கடற்கரையோர கைத்தொழில் வலயம். 2வது ஒன்டாரியோ மற்றும் சென்ட் லோரன்ஸ் பள்ளத்தாக்கு கைத்தொழில் வலயம். 3வது பிரேரிஸ் கைத்தொழில் வலயம். அலையுங்கள், பார்க்கலாம். 4166446222 தேடி வாருங்கள்.
1: ஹாய் மாலினி, I'm கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும்.
0: அடுத்த பாடல் ஒலிக்கின்றது வாரணம் 1000 திரைப்படத்திற்காக. அந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்ற பாடல், இந்த பாடலை தங்களது விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள் மதன், சுதா, வன்குவர், பவான், நோர்வே, ஜெயா, சாரா, தேவகுமார், தாரணி, நிர்மலா ஆகியோரது விருப்பத்தில் வருகிறது.
1: நீ அவ்வளவு அழகு, இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

0: நேர்களை, நாங்கள் கொண்டு வந்த விநாயன் என்றால் கனடாவின் மூன்று பிரதான, அது ஏற்றுக்கு அது சரியானபடி மூன்று பிரதான கைத்தொழில் வளையங்கள் கனடாவில் இருக்கின்றன. கனடா ஒரு மிகப்பெரிய கைத்தொழில் வளர்ச்சி மிக்க நாடு. எதிர்காலத்திலும் தனது கைத்தொழில் மூலம் பல சாதனைகளை படைக்க இருக்கின்றது. இப்போது அதற்குரிய முத்தாய்ப்புகள் ஆரம்பமாகிவிட்டன என்பதனால் தான் இந்த வினாவை கேட்டேன். கேள்வி என்னவென்றால், கனடாவின் கைத்தொழில் வளையங்களில் ஒரு கைத்தொழில் வளையம் சிறப்பு பெறுகின்றது. எப்படி சிறப்பு பெறுகின்றது என்றால், கைத்தொழில் வளையத்தின் இருதய நிலம். இருதய நிலம் என்றால் நேர்களுக்கு ஒரு சின்ன விளக்கம், இருதய நிலம் என்றால் மிக முக்கியமான இடம் என்பது அர்த்தம். உலகத்தின் ஹாட்லேண்ட் தியரியை மேக்கிண்டர் என்ற ஒரு அறிஞர், அரசியல் ஞானி கொண்டு வந்தார். உலகத்தில் மிகப்பெரிய இருதய நிலம் என்று எது போற்றப்பட்டது என்றால் அவரது காலத்தில். ஏன் அடோல்ஃப் ஹிட்லர் ரஷ்யாவை பிடிக்க முயன்றார் என்று கேட்டால், அதற்கு விடை இந்த ஹாட்லேண்ட் தியரி தான். உலகத்தில் மிகப்பெரிய இருதய நிலமாக இருக்கக்கூடியது ரஷ்யா. யார் ரஷ்யாவை ஆளுகின்றார்களோ அவர்கள் உலகத்தை ஆளவல்லவர்கள். இந்த மெக்கிண்டர் ஹாட்லேண்ட் தியரி தான் அமெரிக்கா ரஷ்யா மீது கடுப்பாகியதுக்கும், ரஷ்யாவை பல வழிகளிலும் அப்படி அமுக்கி ஒடுக்கி கொண்டு வந்ததுக்கும் காரணம். அது இன்றும் நிலை பெற்றிருக்கின்றது. ரஷ்யாவை ஆளுகின்றவர்கள் உலகத்தை ஆள்வார்கள். ஆனால் ரஷ்யாவை அமெரிக்கா போன்ற நாடுகள், வெள்ளாதிக்க நாடுகள் இணைந்து, எல்லா நாடுகள் நேட்டோ தாபனம் இணைந்து அப்படியே ஒடுக்கி அடக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த ஹாட்லேண்ட் போன்று ரஷ்யா கனடாவிலும் ஒரு ஹாட்லேண்ட் இருக்கின்றது கைத்தொழில் சார்பில். அந்த கனடாவின் கைத்தொழில் வளையத்தின் ஹாட்லேண்ட் இருதய நிலம் என்று அழைக்கப்படுவது என்ன என்பதுதான் கேள்வி. கேள்வி கடினமாக இருந்தாலும் விடை இலகுவானது. முதலாவது பசிபிக் கடற்கரையோர கைத்தொழில் வளையம், இரண்டாவது ஒன்டாரியோ சென்ட் லோரன்ஸ் கால்வாய் கைத்தொழில் வளையம், மூன்றாவது பிரேயரிஸ் பிரதேச கைத்தொழில் வளையம். இப்போது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம்.
1: வணக்கம் வன்பா.
0: வன்பா சொல்லுங்கள்.
1: இது ஒன்டாரியோ சென்ட் லோரன்ஸ் தான். ஏன்னா ஒன்டாரியோலாம் நிறைய வாசிக்கும் உற்பத்திகள் இருக்குது. கண்டாண்டுகள் எல்லாம் வளமா இருக்கிறபடியா அதுதான்.
0: நன்றி வன்பா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. தேவகுமார்
0: சொல்லுங்கள். தேவகுமார்,
2: இது ஒன்டாரியோ தான். ஒன்டாரியோ என்று சொன்னால் ஒன்டாரியோ இடையில இருக்கிறபடியும், ஒன்டாரியோக்கும் கியூபெக்கும் இடையில இருக்கிறது. ரெண்டுமே பொருளாதாரத்தில் மற்ற கைத்தொழில் வளத்தில் கொஞ்சம் தொழில் துறைகள் கூடினாங்க, அதுக்கு இடையில இருக்கிறது.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் பாத்துங்கள். பஞ்சாஜன் பேசலாம்.
0: சொல்லுங்கள் பஞ்சாஜ்.
3: இது வந்து ஒன்டாரியோவும் கியூபெக்கும் சேர்ந்து உருவாக்கி வச்சிருக்கிற அந்த நீங்கள் ரெண்டாவது பதில் ஒன்டாரியோ சென்ட் லோரன்ஸ் கிரேட் லேக்ஸ் அதான் அதில் பிரதானமாக இப்போ வாகன உற்பத்தி ஒன்று வரைக்குள்ள ஒன்டாரியோ, மற்ற அங்காள் விண்வெளித்துறை தொழில்நுட்பத்தில் மூன்றியால் வருது. அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான். அப்போ உங்களுடைய கேள்விக்கு நீங்கள் சொன்ன ரெண்டாவது தான் பதில்.
0: நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ். இது ஒன்டாரியோ செயின்ட் லாரன்ஸ் ரிவர் பள்ளத்தாக்கு தான். அங்கேதான் 75% தொழில்கள் நடைபெறுங்க. மக்களும் வரவாசிங்களும் அங்கேதான் இருக்காங்க. அது நாமளும் ஒருத்தர், நீங்களும் ஒருத்தர். நன்றி. வணக்கம்.
0: அவர் அப்படி சிம்பிளா முடிப்பார். உடனே வணக்கம்.
5: வணக்கம் மாசம். நான் மதன் கிடைக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
5: நன்றி
0: மதன்.
5: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
6: கனடாவின்
0: கைத்தொழில் வளையங்களை புரிந்து கொள்ளுங்கள். அது மிக முக்கியம். மூன்று வளையங்கள் இருக்கின்றது. அந்த மூன்று வளையங்களும் இதுதான். முதலாவது பசிபிக் கடற்கரையோர கைத்தொழில் வளையம். இப்பொழுது என்ன ஒரு நேர் இணைகின்றார். வணக்கம். நன்றி. ஆமாம், மூன்று கைத்தொழில் வளையங்கள் இருக்கின்றன. ஒன்று பசிபிக் கடற்கரையோர கைத்தொழில் வளையம். அது எங்கே இருக்கின்றது என்றால், பவான் வந்து போன பிரிட்டிஷ் கொலம்பியா. பிரிட்டிஷ் கொலம்பியா கடற்கரையோரங்களில் காணப்படுகின்ற கைத்தொழில் வளையம், குறிப்பாக வென்கூவர் என்று சொல்லுங்கள். வென்கூவர் மற்றும் லோவர் மெயின்லேண்ட் அவற்றுக்கிடையில் காணப்படுகின்ற கைத்தொழில் வளையம். இங்கு மிக பிரதானமாக என்ன கைத்தொழில் நடைபெறுகின்றது என்றால் காட்டு கைத்தொழில், மரத்தளபாட உற்பத்தி மற்றும் சுரங்க மகழ்வு கைத்தொழில், இந்த கப்பல் கட்டும் தொழில் இருக்கிற ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி மற்றும் உணவு உற்பத்தி கைத்தொழில். அதைவிட பல்வேறு விதமான தொழில்நுட்ப கைத்தொழில்கள் என்பன இந்த பசிபிக் கடற்கரையோர கைத்தொழில் வலயத்தில் இடம்பெறுகிறது. நீங்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவை மனதில் வைத்தால் காணும் வன்கூவர். இது எதற்குரிய ஒரு மிகச்சிறந்த பாதையை திறந்து விட்டிருக்கின்றது என்றால் ஆசிய நாடுகளுடனான கைத்தொழில் வர்த்தகத்துக்கு இந்த கைத்தொழில் வலயம் மிகச்சிறந்த பாதையாக அமைகின்றது. இதன் மூலம் ஆசிய நாடுகளுடன் இணைந்த, குறிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற எல்லா நாடுகள், ஆசிய நாடுகள், தெற்கு ஆசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள், தூரகிழக்கு ஆசிய நாடுகள், கிழக்காசிய நாடுகள், இவற்றுக்கான இந்த நாடுகளது சந்தையை கைப்பற்றுவதற்கு இந்த கைத்தொழில் வலயம் மிகச்சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றது. அடுத்தது பிரேரிஸ் பிரதேச கைத்தொழில் வலயம் என்று சொன்னோம். இந்த பிரேரிஸ் பிரதேச கைத்தொழில் வலயம் உங்களுக்கு பிரேரிஸ் புல்வெளிகள் பற்றி தெரியும், நான் சொல்லி தெரிய தேவையில்லை. பிரேரிஸ் என்பது புல்வெளியை தான் கருதுகின்றது, புல்வெளி பிரதேசங்கள். அந்த பிரேரிஸ் பிரதேச கைத்தொழில் வலயம் என்பது அல்பர்டா, சஸ்கச்வான், மணிடோபா போன்ற பிரதேசங்களை உள்ளடக்கிய பகுதி. இது கைத்தொழில் வலயமாக இருக்கும் என்பது நான் சொல்லாமலேயே நேர்களுக்கு தெரியும். ஏன், இங்குதான் மிகச்சிறந்த இயற்கை வளங்கள் காணப்படுகின்றன. அதுதான் அல்பர்டா இந்த போடு போடுது இன்றைக்கு நின்று கொண்டு. மிகப்பெரிய கைத்தொழில் இயற்கை வளங்கள், சக்தி வளங்கள், விவசாய வளங்கள் என்பன கொண்ட பிரதேசம். கல்கரியாக இருக்கலாம், எட்மெண்டனாக இருக்கலாம், வினிபெக்காக இருக்கலாம், இவையெல்லாம் உலகத்தின் மிகச்சிறந்த கைத்தொழில் நகரங்களாக பார்க்கப்படும். எங்களுக்கு அது தெரியலை இங்கே இருக்கிறபடிய எட்மெண்டன், கல்கரி, வினிபெக் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். ஆனால் இவை மிகச்சிறந்த கைத்தொழில் நகரங்கள். குறிப்பாக இந்த பிரதேசங்களில் மிகச்சிறந்த எண்ணெய் வளம் இருக்கின்றது, பெட்ரோலிய வளம் இருக்கின்றது. அதைவிட பாரிய தொழில்நுட்பம் சார்ந்த வாகன கைத்தொழில், மெஷினரி, ஹெவி மெஷினரி என்று சொல்வார்கள் அப்படியான கைத்தொழில்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த கைத்தொழில்கள் மிகச்சிறந்த வளர்ச்சி பெற்று காணப்படுகின்றது. குறிப்பாக ஆரம்ப காலங்களில் அமெரிக்காவுடனான வர்த்தகம் இந்த பிரேரிஸ் கைத்தொழில் வலயத்தில் தான் ஊடமாகத்தான் இன்று வரை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எங்களது கேள்விக்கான விடை ஒன்டாரியோ அண்ட் செயின்ட் லாரன்ஸ் பள்ளத்தாக்கு கைத்தொழில் வலயம். இது கனடாவின் கைத்தொழில் இருதய நிலம் என்று அழைக்கப்படுகின்றது. டொரண்டோ, மொன்ரியல், ஹாமில்டன், வாட்டர்லூ வரையான பிரதேசங்களை இது உள்ளடக்கி இருக்கின்றது. இங்குதான் நேர்கள் சொன்னது போல மோட்டார் வாகன கைத்தொழிலாக இருக்கலாம், ஏரோஸ்பேஸ் விமான கட்டுமான தொழில்களாக இருக்கலாம், இரும்புருக்கு கைத்தொழிலாக இருக்கலாம், மற்றும் உணவு உற்பத்தியாக இருக்கலாம், உயர் தொழில்நுட்ப கைத்தொழில்களாக இருக்கலாம், என்னும் இராணுவ ரீதியான கைத்தொழில்கள். அதான் உலகத்தில் இன்றைக்கு முக்கியம் பெற்றிருக்கு, இராணுவ பாதுகாப்பு ரீதியான கைத்தொழில்கள் அத்தனைக்கும் மிக பிரதான இடத்தை பெற்றிருக்கின்றது இந்த ஒன்டாரியோ செயின்ட் லாரன்ஸ் பள்ளத்தாக்கு கைத்தொழில் வலயம். இதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பை தந்திருப்பது இந்த செயின்ட் லாரன்ஸ் கால்வாய். இந்த செயின்ட் லாரன்ஸ் கால்வாய் உடான அந்த வாட்டர்வே சிஸ்டம் அது மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சனத்தொகை, அது நல்ல லேபர் ஃபோர்ஸ், ஊழியர் நிரம்பலை வழங்குகிறது, ஊழிய படையை வழங்குகின்றது இந்த தொழில்களுக்கு. இது இன்னொரு மிக முக்கியமான விடயம். ஐக்கிய அமெரிக்காவுக்கு மிக அருகில் இந்த வலயங்கள் இருப்பதனால் இன்னும் சந்தைக்கான மிகச்சிறந்த ஒரு வடிகாலாக விளங்குகின்றது. அது மட்டுமல்ல, அட்லாண்டிக் சமுத்திரத்துடனான மிக நெருங்கிய தொடர்பு, ஒன்டாரியோ ஏரி செயின்ட் லாரன்ஸ் கால்வாய் ஊடாக அட்லாண்டிக் சமுத்திரத்தினூடாக மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதனால் மிகச்சிறந்த போக்குவரத்து பாதை. ஒரு கைத்தொழில் வலயம் உருவாகுவதற்கு மூலப்பொருள் அவசியம், சந்தை வசதி அவசியம், நல்ல போக்குவரத்து அவசியம், நல்ல தொழிலாளர் கிடைப்பன அவசியம், நீர் வசதி அவசியம். இவை அத்தனையும் இந்த வலயத்தில் அமைந்திருக்கின்றது, ஒன்டாரியோ செயின்ட் லாரன்ஸ் வேலியில் இருக்கின்றது. அதனால் தான் இங்கு கைத்தொழில்கள் தழுகி பெருகி வளர்ந்தன. நேர்களே, இன்றைக்கு கனடா ஒரு கைத்தொழில் நாடு என்று அழைக்கப்படுவதற்கு இந்த சென்ட் லோரன்ஸ் கால்வாய் பேரேரிகள் அவை மிகச்சிறந்த வாய்ப்பாக அமைந்தன. அதனால் தான் ஹார்ட்லேண்ட், த இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்லேண்ட் என்று நீங்கள் தேடி போனாலே கிடைக்கும். த இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்லேண்ட் ஆஃப் கனடா என்று பார்த்தாலே இந்த இடத்தை தான் காட்டுவது. அதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வினாவுடன் இணைந்திருந்தோம். இன்னொரு வினா என்று கட்டாயம் கேட்க வேண்டும், அதுக்காக கொஞ்சம் விரைவாக செல்வோம்.
6: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
7: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
8: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
8: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
6: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
8: சுகந்தன், 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
9: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
10: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
9: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
6: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்கார்ப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சகாஜா.

நேர்களை, நாளைய தினம் செப்டம்பர் 11 25வது இரட்டை கோபுர தாக்குதலின் அந்த தினம் நினைவேந்தல் தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. கனடாவிலும் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. கனடாவில் எந்த மாநிலத்தில் அல்லது எந்த பிராந்தியத்தில் இது அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது என்பது கேள்வி. என்ன காரணத்தினால் அங்கு அனுஷ்டிக்கப்படுகிறது அதையும் நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாக பலருக்கு தெரிந்திருக்கும், நாளைய தினம் 25வது செப்டம்பர் இரட்டை கோபுர தாக்குதலின் நினைவேந்தல் நிகழ்வுகள் கனடாவில் எந்த பிராந்தியத்தில் அனுஷ்டிக்கப்படுகின்றன. முதலாவது விடை கியூபெக், இரண்டாவது நியூஃபவுண்ட்லேண்ட், மூன்றாவது பிரிட்டிஷ் கொலம்பியா. முதலாவது கியூபெக், இரண்டாவது நியூஃபவுண்ட்லேண்ட், மூன்றாவது பிரிட்டிஷ் கொலம்பியா. அலையுங்கள் பார்க்கலாம். 416-6-4-4-6-2-2 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக விரைவாக அழைத்து விடை சொல்லுங்கள் நேர்களை. எந்த பிராந்தியத்தில் நாளைய தினம் செப்டம்பர் 11 தாக்குதல் நினைவேந்தல் நிகழ்வுகள் கனடாவில் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றன? மார்க்கானி போகிறாரா செல்கிறாரா என்பதை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அவருக்கு வேறு கூட்டங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. என்றாலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வு ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகின்றது. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்

அது உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்திலிருந்து மதன், வெண்பா, எஸ் பி சரண், ஸ்ரீராம், காசிநாதன், ரவி மற்றும் தவம் மோரின் ஆகியோரது விருப்பத்தில் ஆர் எம் வீரப்பன் அவரது பிறந்தநாள் நினைவாக ஒலிக்கிறது.

0: நேர்களை விரைவாக விடைகளுடன் இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் அன்பா.
0: சொல்லுங்கள்.
1: நீ போன்ல இருக்கிற ஜெயண்டர் ஏறண்டா முந்தி அந்த விமானங்கள் வாங்க முடியாத நேரம் அவைதான் விமானங்களை வாங்க வச்சு.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. அடுத்த நேர் வணக்கம். அவரும் பேசுவதாக இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: யா சொல்லுங்க.
2: நீ போங்க.
0: நன்றி ஜெயா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் பாசன். பவான், இது நியூசிலாந்து, அங்கே அடைக்கலாம் கொடுத்த இடம்.
0: சரியா சரிங்க. சுருக்கமே நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: என்ன
0: காரணம் பஞ்சாயத்து?
4: இது அந்த அல்கொய்தா தாக்குதல் தானே? அல்கொய்தா அந்த அந்த அந்த அவைதான் அந்த கடத்து கொண்டு அந்த தாக்குதல் காரணமா அந்த 3000 பேருக்கு கிட்ட செத்தது இல்லோ அந்த அந்த தகவல் தான் என்ன இருக்கு.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்கள் மதன். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: சொல்லுங்கள் தேவகுமார். சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வாசன். நான் மொரேன்.
0: மொரேன் சொல்லுங்கள்.
7: நன்றி.
0: ஆமா, நியூ ஃபவுண்ட்லேண்டில் ஏன் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் இதுதான். செப்டம்பர் 11, 2001 அன்று தாக்குதல் நடந்த போது காண்டர், நியூ ஃபவுண்ட்லேண்ட் காண்டர் நகரம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மனிதாபிமான பணியை ஆற்றியது. என்னவென்றால், பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா தனது வான்வெளியை மூடியது. 6500 மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற 38 வணிக ரீதியான விமானங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டு காண்டர் சர்வதேச விமான நிலையத்தில், என்றால் நியூ ஃபவுண்ட்லேண்ட் உள்ள, தரையிறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நகரின் வரலாற்று சிறப்புமிக்க முயற்சிகளும், அங்கு உயர்நிலை அதிகாரிகள் வருகை தந்திருந்ததும் பல காரணங்களுக்காக அது முக்கியத்துவம் பெற்றது. ஆபரேஷன் ஜெல்லோ ரிப்பன் எதிர்பாராத விதமாக வந்த ஆயிரக்கணக்கான சர்வதேச விருந்தினர்களுக்கு தங்குமிடமும் உணவும் அளித்தது கேண்டர் நகரம். தங்களது பள்ளிகள், சமுதாய கூடங்கள், தனிப்பட்ட வீடுகளை உடனடியாக திறந்து வைத்தார்கள். கர்ணையின் அசாதாரண வெளிப்பாடு ஒரே இரவில் நகரின் மக்கள் தொகை ஏறக்குறைய 2 மடங்காக உயர்ந்திருந்தது. அதை நன்றி தெரிவிக்கும் வகையில்தான் கனடாவில் நியூ ஃபவுண்ட்லேண்ட் காண்டர் நகரத்தில் வருடாந்தம் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறுகிறது. நில் பதச்சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள் பஞ்சாட்சரம், வெண்பா, மதன், ரமேஷ், நோர்வேஜியா, சிவலிங்கம், மொரின், பவான், நிர்மலா, தேவகுமார் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: புதிய
2: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1

கம்மியாக கொடுறா. ஆண்டு

Mara, Vidimara, Sadikara, Kadimara. Or Nur Paremoda.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD சிறந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிகேட்டட் லேன்ஸ். வாரத்திற்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: நாள் முழுவதும் முளைத்து கிழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
3: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647713 60 49.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-667-7200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757. 647-459-9757.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647713 60 49.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: Jiva Jewelers.
4: Sorry,

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. அனைவருக்குமான சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா.

0: 모든 HD 더블 HD உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 GT Brokers.ca.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: Everything okay, no problem. And did you
2: bar closing that adikira nadi
3: the customer you're trying to reach is not available.
0: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Silvam 416-268-0155, 416-268-0155.
1: உங்களுக்கு
4: சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர். தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600 416-759-2600.

0: வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
1: சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 416-489-2000 GTA Credit.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 4-1-6-4-7-5-4-6-6-1.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: Cross-border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 4162455555.
6: Working for you.
4: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும் 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
3: துபாய் சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
3: Jeeva Jewelers.
5: Everything okay, no problem, Dijinam.
4: Bar Kalamu closing that, Adikiran
6: Adik. The customer you're trying to reach is not available.
7: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adikavati Selati Kundarakandirkala, Ungal Mortgage Gaday, Wangi Kumatavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155
5: last minute le closing cheyda pradesh chellathukku thanks
4: chellam illa dad selvam
5: sari sari

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
4: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மென்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: நாட்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
1: மிசிசாகா பிராம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்ப்டனில் பிராம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது newhomecenter.com அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரிமாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
6: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சுயமாட்டமலை எஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று செப்டம்பர் மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை, நேரம் காலை 9:01.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் CMR குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: 2027 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கு அமைய சாதாரணதர பரீட்சையை 7 பாடங்களாக மட்டுப்படுத்துவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மிக் விமானம் கொள்வனவு தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறினார். பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்த பேராசிரியர் செலமன் பாப்பையா தனது 90வது வயதில் காலமானார். கெனடிய மற்றும் பொருட்கள் கிடைக்காத பட்சத்தில் மட்டுமே அமெரிக்க தயாரிப்புகளை வாங்குமாறு நியூ பிரான்சிக் மாகாணத்தின் பொதுத்துறைக்கு அம்மாநில முதல்வர் சூசன் ஹோல்ட் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் டீசலின் சராசரி விலை முதல் முறையாக ஒரு கலனுக்கு $6 தாண்டியுள்ளது.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து, டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 14 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 14 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 °C, நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 16 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 °C காணப்படுகின்றது. வரும் திங்கட்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 14 °C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் இன்றும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: CMR தமிழ் HD.
1: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
2: தமிழ் HD
1: தமிழ் HD.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000.

0: HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமாட்டமலை எஸ்டியில் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து நீங்கள் 10 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியில் இருந்து 12 மணி வரை நீங்கள் கேள்வி பதில்களுடன் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 12 மணியில் இருந்து 1 மணி வரை உங்களுக்கு 2 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 2 திரைப்படங்களை நீங்கள் 12 மணியில் இருந்து 12:30 உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் திரைப்படத்தினுடைய பாடல்கள் உங்களுக்கு 12:30 இருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்கக்கூடிய தொலைபேசி 4164446222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியமா தமிழ் HD-யின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இது என்னப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நன்றி.
1: அப்ப டீ எல்லாம் குடிச்சிட்டு பாடலுக்கு ரெடியாக இருக்கிறீர்கள்? அப்படியா,
2: டீ குடிச்சுக்கொண்டு இப்ப டியூட்டில உப்பரா நான் ஜாயின் பண்றேன். நான் இன்னைக்கு
1: சொல்லுங்க என்ன பாடல் தெரியும்?
2: ஜீத் படத்தில இருந்து அண்டே அண்டே கொல்லாதே அந்த பாடல் சூப்பரா இருக்குது. இப்பதான் பார்த்து கொண்டிருந்தேன், அருமையா இருக்கு. இவ்வளவு காலம் சென்றாலும் எல்லாருக்கும் சந்தோஷமா கேட்போம்.
1: நல்ல திரைப்படம். ஆமா, உங்களுடைய பாடல் வெறும் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமனுடைய குரலில்

0: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் மதன் கதைக்கிறது. நீங்க நல்லா இருக்கிறீங்களே?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சி இருக்கிறோம். அருமையான வெள்ளிக்கிழமை இன்றைக்கு காலை பொழுது அருமையாக போய் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு இனிய வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்கள், காலை வணக்கங்கள் உரித்தாள்.
1: நன்றி. உங்களுக்கும் காலை வணக்கம் சொல்லுங்க. இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இன்றைக்கு ஒரு தடவை சொல்வாயா அந்த பாடல்.
1: அந்த பாடல் வசீகரா திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மகளுங்க, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி. பாடல் நன்றி ராஜி, நன்றி வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் சின்மையின் குரலில்.

0: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70% வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் பாலாஜி, எப்படி இருக்கீங்க? சுதா,
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறோம். தலை வந்து பக்தி பாட தான் கேட்கிறேன். இன்றைக்கு இப்படி பாட்டு கேட்கிறேன், அதனால நான் இந்த பாட்டு கேட்கிறேன்.
1: அதனால உங்களுக்கு வருத்தமா?
2: கொஞ்சம் வருத்தமா இருக்கு.
1: சொல்லுங்க, நீங்க என்ன பாடல் தெரியும்?
2: இந்த பாட்டு வந்து செந்தமிழ் பாட்டு படத்துல இருந்து, அடி கோமாதா என்ன காக்குற குலமாதா.
1: ஆமாமா, எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடு.
2: ஆமாம்,
1: கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: நன்றி.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மோஜி, நான் பவன் கேக்குற, எப்படி
1: இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கோம்.
1: எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
2: கிளவுடியா இருக்கு, மார்னிங் டைப். ஆஹா, நன்றி வந்த ஒரு நாள் வந்து முதல் இருக்கிறதுக்கு. நீங்க தான் இப்ப ஹீரோ சீமா இல்ல?
1: ஆஹா, எப்படி சொல்லிவிட்டீர்கள், நன்றி நன்றி. என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு வந்து மின்னலை படத்துல இருந்து அழகிய அந்த படம்.
1: ஆமாம், ஹரிஷ் ராகவேந்திராவும் டிம்மியும் பாடிய ஒரு பாடல். கேட்டு மக்கள் நீங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி
1: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ரஜி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நீங்கள்
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா இருக்கேன், நன்றி.
1: இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு இன்னைக்கு போலீஸ்காரன் மகள்ல
1: தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி உங்களுக்கு.

0: HD தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க ஐயா?
1: நலமாக உற்சாகமா மகிழ்ச்சியா உங்க நிகழ்ச்சியை கேட்டு நலப்பயிற்சியிலேயே இருக்கேன்.
0: ஆஹா, நல்லது. சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்? இந்த பாடல் தீமானுடைய இசையமைப்பில் சாச்சாரனுடைய வரிகளில், சாச்சாரியனுடைய குரலில்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கம். சத்யா பேசுறேன்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் சுகமானமா
2: இருக்கிறேன். சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: எனக்கு வந்து நான் போட்ட சவால் என்ற படத்துல இருந்து சுகம் சுகமே தொட தொடத்தானே அந்த பாடல் பேசுறேன்.
2: ஆமா, மலேசிய வாசுதேவன் மற்றும் வாணிஜெயராமம்மா பாடிய பாடல்.
3: ஆமா,
2: கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் அதே சுகமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்.
1: அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: பாடல் வந்து நேருக்கு நேர் படத்துல இருந்து அவள் வருவாள்ங்கிற பாடல்.
1: நேருக்கு நேரில் இருந்து அவள் வருவாள், ஹரிஹரன் பாடிய பாடல்.
2: ஆமா,
1: உங்களுடைய பாடல் வேற நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், காசுநாதன் கதக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
3: சும்மா இருக்கலாம், நம்ம பின்னே வந்தா வேல சும்மா ரெடி கொண்டு வந்து இருக்கிறோம்.
1: நல்லது, சரிங்க. எனக்கு என்ன பாடல் தெரியுது?
3: இல்ல, பாரதிய நினைவு நாள் செப்டம்பர்ல மற்ற பாடம் இறந்த நாள் எல்லாம் சேர்த்து பாரதியற்ற பாட்டு கேட்போம். அப்ப என்னைக்கு கடவுள பற்றி கிடைச்ச எனக்கு சுதாதுன்ன கோமாதான் கடவுள். நான் நீல நண்பன் படத்துல நேருக்கு நீரா வரட்டும், அதுவும் பாரதியற்ற பாட்டு தான்.
1: நேருக்கு நேராயமா, என்ன தெரியுமா?
3: மீனவ நண்பன்.
1: மீனவ நண்பன், ஆமா. உங்களுடைய பாடலை பெற சந்திப்போம்.
3: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் ரவி, செவந்தி கதைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் செவந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமாக இருக்கிறேன், நன்றி.
1: என்ன பாடல் தெரியுது?
4: என் ஆசை ராசாவை திரைப்படத்துல இருந்து மாமர கோயிலு.
1: ஆமா, உங்களுடைய பாடலும் பெற தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
5: நன்றி, வணக்கம். நன்றி.
1: வணக்கம்,
5: வெளியில நல்ல வெயில் அடிச்சாலும் சாலையான குளிர் வந்து ஒன்றிருக்கு.
1: என்னைக்கு
5: வந்து யாரடி நீ மோகினில எங்கேயோ பார்த்து மயக்கம் கேட்போம். அதுக்கு முன்னாள் என்னுடைய நல்ல ஒரு நண்பன் நனி என்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறார். வாழ்த்தி கொண்டு பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கள், வாழ்த்தி கொண்டு மற்றது இன்றைக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நாள். 9/11 குண்டுல ஆயிரக்கணக்கான மக்கள் பெற்ற 25வது வருடம் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டு, சேவை செய்தாக்களை நினைவு கூர்ந்து கொண்டு
6: அதிகாலை
1: நேரம் என்ற பாடல், உங்களுடைய பாடல் வேற நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்ட நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல் ஹரிஹரனுடைய ஹரிஹரன் மற்றும் ஷாகுல் ஹாமிதின் குரலில்.

பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.

0: ஒளியினு சம்மா சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி
1: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி அவலி நியூஸ்.
4: எல் நீனோ மற்றும் லா நினா நிலைமைகளால் இலங்கையில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொடர்பில் அரசு எடுத்துள்ள முன் ஆயத்த நடவடிக்கைகள் மற்றும் முன் அறிவுறுத்தல்கள் என்ன என்பது குறித்து நிலையியல் கட்டளை 27(2)ன் கீழ் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று நாடாளுமன்றத்தில் விசேட கேள்விகளை எழுப்பினார். இலங்கையில் பிறப்பு முதல் 19 வயது வரையிலான சிறுவர்களில் ஆண்டுதோறும் 900 முதல் 1000 வரையான புற்றுநோயாளர்கள் பதிவாவதாக சமூக மருத்துவ நிபுணர் சுராஜ் பெரேரா தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல்கள் நடக்கும் தொகுதிகளில் முதல்வர் விஜய் மற்றும் மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2021 ஒரு திருநங்கை இளம்பெண்ணுக்கு பருவமடைதலை தடுக்கும் மருந்தை செலுத்த மறுத்ததற்காக பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த ஒரு குடும்ப மருத்துவருக்கு $28,000 அபராதம் செலுத்துமாறு பிரிட்டிஷ் கொலம்பியா மனித உரிமைகள் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கொங்கோவில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள புகாவு நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 24 குழந்தைகள் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தில் 2 பாடசாலைகளும் சுமார் 300 மர வீடுகளும் எரிந்து சாம்பலாகின என்று கிளர்ச்சியாளர் நிர்வாகத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் வியாழக்கிழமையன்று ரோய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளாா்.

0: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
1: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தெற்பழுதிய காலநிலையானது 16°C காணப்படுகின்றது. தெற்பழுது உணர்நிலையானது 15°C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பழுது வெப்பநிலையாக 15°C, நாளை காலை பழுது வெப்பநிலையாக 16°C, நாளைய மதிய பழுது வெப்பநிலையாக 25°C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25°C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் மற்றும் திங்கட்கிழமைகளில் காலை பழுது வெப்பநிலையாக 14°C காணப்படுகின்றது. நாளை மற்றும் நாளைய மறுதினம் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா Jewelers.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம் தமிழ்ச்சியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் 12 மணி வரை நீங்கள் கேள்வி பதில்களுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-692-4642 என்ற தொலைபேசி வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பதில்களை நீங்கள் தரலாம். அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திக்கலாம். ஒலிக்கவிருக்கும் பாடல் நேயர் ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்ட நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து TMS-னுடைய குரலில், MS விஸ்வநாதனுடைய வரிகளில், இசையமைப்பில் புலமைப்பித்தனுடைய வரிகளில் வருகிற பாடல். ஒலிக்கும் நேரம் 10:04.
2: நேருக்கு நேராய் வரட்டும்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155.
0: 416-268-0155.
1: செல்வம்,
0: சரி சரி.

சீமாட்டமலை எஸ்டியில் உங்களுக்கு தரப்பட முதலாவது கேள்வி வந்து, பிறந்தது முதல் இறப்பது வரை தூங்காத பிராணி எது? பிறந்தது முதல் இறப்பது வரை தூங்காத பிராணி எது? முதலாவது தவளை, இரண்டாவது எறும்பு, மூன்றாவது தேனி மற்றும் நான்காவது வவ்வால். பிறந்தது முதல் இறப்பது வரை தூங்காத பிராணி எது? முதலாவது தவளை, இரண்டாவது எறும்பு, மூன்றாவது தேனி, நான்காவது வவ்வால். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-6442. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் செவ்வந்தி அவர்கள் விரும்பி கேட்ட என்ன ஆசை ராசாவை திரைப்படத்திலிருந்து, தேவாவினுடைய இசையமைப்பில் SPB மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரலில்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: பிறந்தது முதல் இறப்பது வரை தூங்காத பிராணி எது? முதலாவது பதில் தவளை, இரண்டாவது எறும்பு, மூன்றாவது தேனி, நான்காவது வவ்வால். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-4462-22. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ ரஜி. ரஜி வணக்கம். இது தவளையாக்குங்களா?
2: தவளையா?
3: நீங்கள் என்ன சொன்னேன்?
2: பிறந்தது முதல் இறப்பது வரை தூங்காத பிராணி எது?
3: அழைப்பில்
2: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
2: குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லமா இருக்கோம். நீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்க.
4: தேனியா? ஆமா.
2: பார்க்கலாம் உங்களுடைய பதில் சரியான. நன்றி.
4: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: ஓ, நலமா இருக்கிறேன்.
2: சொல்லுங்க.
5: எறும்பா? எறும்பு தான் நான் சொல்றேன்.
2: பார்க்கலாம் சரியான. நன்றி.
5: நன்றி.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ராஜன், நான் கேட்கிறேன்.
2: வணக்கம், சொல்லுங்க.
7: உங்களுடைய
2: பாடல் வரும்.
7: ஹலோ,
2: உங்களுடைய பாடல் வரும். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம்,
2: வணக்கம், சொல்லுங்கள்.
8: எறும்பா?
2: பார்க்கலாம். எறும்பு சரியாண்டு. நன்றி.
8: நன்றி. வணக்கம்.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் ராஜி, இது எறும்பு.
2: எறும்பா? எறும்பா?
9: எறும்பு. எறும்பு
2: சரியா இருக்கு சொல்றீங்களா?
9: நீங்க சொல்லுங்க.
2: பார்க்கலாம். நன்றி.
9: நன்றி ராஜி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். தொலைபேசியை 4166-4462-22. பிறந்தது முதல் இறப்பு வரை தூங்காத பிராணி எது? முதலாவது தவளை, இரண்டாவது எறும்பு, மூன்றாவது தேனி, நான்காவது வவ்வால். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் சுதா, சொல்லுங்க. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து பதிலை நாங்கள் பார்க்கலாம். ஒலிக்க இருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கட யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் இருந்து யஜ்வந்த் சங்கர்ராஜாவினுடைய இசையமைப்பில் நாம் முத்துக்குமாரனுடைய வரிகளில் உதித் நாராயணனுடைய குரலில்.
11: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இது வந்து என்ன ஒரு வகையான தவளை.
0: தவளையா?
1: ஆமா ஆமா.
0: தவளை, எறும்பு, தேனி, வவ்வால். உங்களுடைய பதில் தவளை.
1: தவளை.
0: பார்க்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். முன்னி கண்ணன். இந்த பதில் வந்து தேனி.
0: தேனீரா? பார்க்கலாம். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4642 22 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பிறந்தது முதல் இறப்பு வரை தூங்காத பிராணி எது? அதுக்கு சரியான பதில் வந்து எறும்பு தான் சரியான பதில். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. குயின்சன், சத்யா, காசிநாதன், இதயன், பவான், சிவலிங்கமையா, சுதா, ரமேஷ், கண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு கேள்வி தரப்படும். ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் தவம் அவர்கள் விரும்பி கேட்ட மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஜானகியின் குரலில்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் HD-யில் உங்களிடம் கேட்கப்படும் இரண்டாவது கேள்வி முதல் கேள்வியோடு இணைந்து சிறப்பித்த பிரேமா, குயின்சன், சத்யா, காசிநாதன், இதயன், பவான், சிவலிங்கமையா, சுதா, ரமேஷ், கண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இரண்டாவது கேள்வியாக, எந்த விலங்கின் பால் குடித்தால் போதை ஏற்படும்? எந்த விலங்கின் பால் குடித்தால் போதை ஏற்படும்? முதலாவது எருமை, இரண்டாவது பசு, மூன்றாவது யானை, நான்காவது கழுதை. எந்த விலங்கின் பால் குடித்தால் போதை ஏற்படும்? முதலாவது எருமை, இரண்டாவது பசு, மூன்றாவது யானை, நான்காவது கழுதை. அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164642222. ஒழிக்கும் இந்த பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் ராவணன் திரைப்படத்தில் இருந்து ரகுமானுடைய இசையமைப்பில் வைரமுத்துவனுடைய வரிகளில் கார்த்திக் மற்றும் முகமது இஃப்ரான் குரலில்.

0: சீமாட்டமலேஸ்டியில் கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்வி, எந்த விலங்கின் பால் குடித்தால் போதை ஏற்படும்? எந்த விலங்கின் பால் குடித்தால் போதை ஏற்படும்? முதலாவது பதில் எருமை, இரண்டாவது பசு, மூன்றாவது யானை, நான்காவது கழுது. அழைப்பில் இருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஓ வணக்கம். இல்லை, நான் இது யானை.
0: யானையா?
1: யானை பால்.
0: யானை பால் குடித்தால் போதை வருமா?
1: ஓ போதை வருமா?
0: அப்படியா?
1: ஓ குடித்தீங்க? காலம்பரையில் அதுதானே குடிக்கிறது.
0: நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: குயின்சன். சொல்லுங்க.
2: அழைப்பில்
0: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ்.
0: வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க.
3: இது வந்து யானை தான்.
0: யானை தானா?
3: ஆமா. மற்ற பாலெல்லாம் குடிச்சிருக்குமே, கழுது பால் குடிச்சதில்ல, இருந்தாலும் வாங்கலாம். அது மாதிரி பொதிதான் சுமப்போம். அதனால யானை பால் தான்.
0: அதனால் யானை பால் தான். பார்க்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, நான் சுமதி பேசுறேன். ராஜி, நடந்தானே?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க சுமதி?
4: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: யானை உங்களை நாங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம்.
5: அப்படியா?
0: நல்லது. நன்றி. வணக்கம்.
6: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: ஆமாம், நல்லமா இருக்கேன்.
0: என்ன நல்லமா இருக்கிறேன்? சுகமா சொல்றீங்க. என்ன இப்ப உங்களுடைய தெரிவு? பார்க்கலாம். நன்றி
6: நன்றி நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம். நான் மகன் கலக்கின்றேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
8: வணக்கம்
0: ஐயா, சொல்லுங்க.
8: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் தவம், சொல்லுங்க.
9: நல்லது.
0: நன்றி. நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 461-66-44-6-2-2-2. கேள்வி என்னவென்றால், மீண்டும் ஒரு முறையை சொல்லி விடுகின்றேன். எந்த விலங்கின் பால் குடித்தால் போதை ஏற்படும்? முதலாவது எருமை, இரண்டாவது பசு, மூன்றாவது யானை, நான்காவது கழுதை. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 461-66-44-6-2-2-2.
10: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: தமிழ் எஸ்டியில் உங்களிடம் கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்வியாக, எந்த விலங்கின் பால் குடித்தால் போதை ஏற்படும்? அதற்கு சரியான பதில் வந்து ஜானை தான் சரியான பதில். இணைந்து சிறப்பித்த இதயன், குயின்சன், ரமேஷ், சுமதி, சுதா, நிர்மலா, மதன், சிவலிங்கம் ஐயா மற்றும் தவம் அவர்களுக்கு மிக்க நன்றி.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை எச்டியில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை எச்டியில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

சி மட்டம் ஸ்டீல் உங்களிடம் கேட்கப்படும் அடுத்த கேள்வி. மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்ட உயிரினம். மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்ட உயிரினம். முதலாவது ஈசல், இரண்டாவது தேனி, மூன்றாவது வண்ணத்து பூச்சி, நான்காவது எறும்பு. மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்ட உயிரினம். முதலாவது ஈசல், இரண்டாவது தேனி, மூன்றாவது வண்ணத்து பூச்சி, நான்காவது எறும்பு. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் விடுதலை பாட்டு. திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில், இளையராஜாவினுடைய வரிகளில், இளையராஜா மற்றும் அனன்யா பட்டின் குரலில்.

0: மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165
1: சீமா தமிழ் எஸ்டியில் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்ட உயிரினம் எது? மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்ட உயிரினம் எது? முதலாவது ஈசல், இரண்டாவது தேனி, மூன்றாவது வண்ணத்து பூச்சி, நான்காவது எறும்பு. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
1: வணக்கம் சத்யா, சொல்லுங்க.
2: இது வந்து ஈசல்.
1: ஈசலா?
2: ஆமா, ஒரு 24 மனசியான ஒரு நாள் தானே, ரெண்டு நாள் தான்.
1: அப்படியா? அப்ப தேனி வண்ணத்து பூஜை எல்லாம் வராது?
2: அது கூட இருக்கு, இது வந்து ஒரு நாள் தான்.
1: ஒரு நாள் தான், பார்க்கலாம். நன்றி
2: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜிராஜ் பவன்,
1: சொல்லுங்க.
3: இது வந்து ஈசல். ஈசல் தான்.
1: ஈசல் தானா? அப்ப வண்ணத்து பூஜை வராது?
3: நான் புதுச்சி வண்ணத்து பூஜை தேரும் வரும்போது ஈசல் தான் கூடு. ஒரு நாள் இருக்காங்க,
1: பார்க்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் பிள்ளை. இது டீசல்.
1: டீசல், அதுவும் நீங்கள் உங்களுக்கு போடுவது.
4: அவர் டீசலுக்கு தான் இது பர்த் சர்டிபிகேட் இல்லோ, சேம் டே டெலிவர் பர்த் சர்டிபிகேட் மாத்திரம் தான். டீசல் டீசலோ அவர் அவர் தான் சரி.
1: நல்லது, நன்றி.
4: வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், சொல்லுங்க.
5: உணவு கூடபரிக்கம் செய்துட்டு இறந்து விடும் ஒரு நாளில்.
1: அப்ப ஈசல் தான்.
5: ஈசல் தான்,
1: வேற எதுவும் வராது.
5: ஆமா,
1: பார்க்கலாம். நன்றி
5: நன்றி வணக்கம்.
1: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்ட உயிரினம் எது? முதலாவது ஈசல், இரண்டாவது தேனி, மூன்றாவது வண்ணத்து பூச்சி, நான்காவது எறும்பு. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. ஒலிக்கே இருக்கும் பாடல் கலாப காதலன் திரைப்படத்திலிருந்து, கார்த்திக் மற்றும் சுனிதா சாரதியின் குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியான செய்திகள்.
2: மனத்தியான செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
4: மிக் விமானம் கொள்வனவு தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறினார். இலங்கையில் பிறப்பு முதல் 19 வயது வரையிலான சிறுவர்களில் ஆண்டுதோறும் 900 முதல் 1000 வரையான புற்றுநோயாளர்கள் பதிவாவதாக சமூக மருத்துவ நிபுணர் சுராஜ் பெரிரா தெரிவித்துள்ளார். கெனடிய மற்றும் பொருட்கள் கிடைக்காத பட்சத்தில் மட்டுமே அமெரிக்க தயாரிப்புகளை வாங்குமாறு நியூ பிரான்சிக் மாகாணத்தின் பொதுத்துறைக்கு அம்மாநில முதல்வர் சூசன் ஹோல்ட் உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலையம் அமையவிருந்த இடத்தில் தமிழக அரசு 175 கோடி ரூபாய் மதிப்பிலான சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. தனக்கு எதிரான சதித்திட்டம் தொடர்பான குற்றச்சாட்டு கையாளப்பட்ட விதம் குறித்து கடும் எதிர்ப்பை தொடர்ந்து டொனால்டு டிரம்பின் கூட்டாளி அவர் மீதான விசாரணையில் இருந்து விலகினார்.
2: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது பதினேழு பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 17 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 16 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையில் காணப்படுகின்றது. இன்று மற்றும் நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

சீமட்டமலை ஸ்டீல் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி. மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்ட உயிரினம் இது. அதற்கு சரியான பதில் ஈசல் தான் சரியான பதில். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. சத்யா, பவான், இதயன், குயின்சன் அவர்களுக்கு மிக்க நன்றி.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் உங்களிடம் கேட்கப்படும் அடுத்த கேள்வி. இந்த கேள்வி நான் முதலும் ஒரு தடவை கேட்டிருக்கிற ஞாபகம் எனக்கு நன்றாகவே இருக்கிறது. எந்த விலங்கின் இறைச்சி சுவிங்கமில் கலக்கப்படுகின்றது? எந்த விலங்கின் இறைச்சி சுவிங்கமில் கலக்கப்படுகின்றது? முதலாவது ஆடு, இரண்டாவது மாடு, மூன்றாவது பன்றி, நான்காவது ஆமை. எந்த விலங்கின் இறைச்சி சுவிங்கமில் கலக்கப்படுகின்றது? முதலாவது ஆடு, இரண்டாவது மாடு, மூன்றாவது பன்றி, நான்காவது ஆமை. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2. ஒலிக்கேற்கும் பாடல் இயற்கை திரைப்படத்திலிருந்து, வித்யாசகருடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் திப்பு மற்றும் மாணிக்க விநாயகத்தினுடைய குரலில்.

0: சீமாட்டவளை எஸ்டியில் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, எந்த விலங்கின் இறைச்சி சுவிங்கமில் கலக்கப்படுகின்றது? எந்த விலங்கின் இறைச்சி சுவிங்கமில் கலக்கப்படுகின்றது? முதலாவது ஆடு, இரண்டாவது மாடு, மூன்றாவது பன்றி, நான்காவது ஆமை. அழைப்பில் இருக்கும் நீர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஓ வணக்கம். இல்ல, இது என் பன்றி இறைச்சி.
0: பன்றியா?
1: ஓமாம்.
0: அப்படியா, உங்களுக்கு தெரியாது? பார்க்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன். சிலதுக்கு வணக்கம் வணக்கம். நல்ல கேள்வி. சிலதுக்கு வந்து மாடு பாய்ப்பும், சிலதுக்கு பண்டி.
0: விளங்கவில்லை.
2: சிலதுக்கு மாடு மாடு மாட்டு வச்சு, சிலதுக்கு பண்டி வச்சு.
0: இப்ப நாங்க இதை சொல்லுவோம்,
2: ரெண்டும் பாவிக்கணும்.
0: ரெண்டும் பாவிக்கணுமா?
2: ஓ,
0: பார்க்கலாம். நன்றி.
2: பிராண்ட பொறுத்தது, பிராண்ட பொறுத்தது.
0: நன்றி.
3: அழைப்பில்
0: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: மீண்டும் சுதா. பன்றி பண்டிதான்.
0: அப்படியா?
4: பண்டி இல்ல, பன்றி.
0: பன்றி. ஆமா, பன்றி. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜி.
0: வணக்கம் தவம், சொல்லுங்கள்.
5: நானே இலங்கையில் இருந்தேன். சீமா நாம வச்சு சாப்பிட வரலாம்.
0: ஆமா, நீங்கள் நீங்கள் இப்பொழுது இதற்கான பதில் என்ன சொல்லுங்கள்? நன்றி.
3: வணக்கம்.
0: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது, எந்த விலங்கின் இறைச்சி சுவிங்கமில் கலக்கப்படுகின்றது? முதலாவது ஆடு, இரண்டாவது மாடு, மூன்றாவது பன்றி, நான்காவது ஆமை. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6442-2222.

0: அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: குயின்சன், சொல்லுங்க.
1: இது வந்து பன்றி இறைச்சி.
0: பன்றி இறைச்சியா?
1: ஆமா ஆமா, அதுதான் நான் சாப்பிடுறது இல்ல.
0: சரிங்க, நல்லது, நன்றி.
1: நன்றி.
0: ஆமாம், உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, எந்த விலங்கின் இறைச்சி சுயங்கமில் கலக்கப்படுகின்றது? அதற்கு சரியான பதில் வந்து பன்றி இறைச்சி தான் சரியான பதில். இதில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. இது என் பவான், கண்ணன், சுமதி, சுதா, தவம், நிர்மலா மற்றும் குயின்சன் அவர்களுக்கு மிக்க நன்றி.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்டிங்க்,
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ,
3: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

0: சீமத்தமிழ் எஸ்டியில் உங்களிடம் கேட்கப்படும் அடுத்த கேள்வி, எறும்பின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? எறும்பின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? முதலாவது 5 ஆண்டுகள், இரண்டாவது 10 ஆண்டுகள், மூன்றாவது 15 ஆண்டுகள், நான்காவது 20 ஆண்டுகள். எறும்பின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? அழைக்கலாம் அழைக்க முடியும். தொலைபேசி எண் 4164 4462 2.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, எறும்பின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? முதலாவது 5 ஆண்டுகள், இரண்டாவது 10 ஆண்டுகள், மூன்றாவது 15 ஆண்டுகள், நான்காவது 20 ஆண்டுகள். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164-4462. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், பேச மாட்டார்களாம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஓ வணக்கம் இல்லைனா இது
1: வணக்கம் சொல்லுங்கள்.
2: ஓ வணக்கம், இது 10 ஆண்டுகள் ஆனா இன்னும் ஒரு பதில் நீங்க கொண்டு வந்திருக்கலாம். காலத்தை மிதிப்படி மட்டுமண்டு கொண்டு வந்திருக்கலாம் தானே?
1: விளங்கவில்லை.
2: காலத்தை மிதிப்படி மட்டும்தான வேண்டிய ஆயுளன்னு கொண்டு வந்திருக்கலாம் தானே?
1: ஆமா கொண்டு வந்திருக்கலாம்.
2: நன்றியா.
1: வணக்கம் ரமேஷ் சொல்லுங்கள்.
3: இது வந்து அது வாழக்கூடிய இடங்கள், சமுதாயத்தின் எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு. மனிதர்கள் மாதிரிதான், மனிதர்கள் பொட்டுன்னு போயிடுறான், ரொம்ப நாளும் போகாம இருக்கிறான் பிரச்சனை பண்ணிட்டு. அந்த மாதிரி இதுவும் அப்படிதான். 5 வருடங்கள் வாழக்கூடிய இருக்கு, 10 வருடங்கள் வாழக்கூடிய இருக்கு.
1: சூழ்நிலையை பொறுத்து
3: சொன்ன மாதிரி கால மிதிப்பித்தாலும் டொப்புன்னு போயிடும். அதுவும் இருக்கு.
1: நல்லது, சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜி. 5 வருடங்கள்.
1: எத்தனை வருடங்கள்?
4: 5 வருடங்கள்.
1: 5 வருடங்களா?
4: ஆமாம்.
1: பார்க்கலாம். நன்றி.
4: காலுக்கு மிதி அடிக்க காலத்துக்கு இருக்கும்.
1: காலுக்கு மிதி பட்டுதான்டா உடனே போயிடும். அப்படியா? பார்ப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: பார்ப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நெய்யர் வணக்கம்.
6: சுதா
1: வணக்கம் சொல்லுங்கள்.
6: நடந்து போய்கள நடப்பயிற்சி வந்தீங்கள காலத்துல அம்படும் 4 லட்சம் போறது கவனிக்க மாட்டேன். அப்ப அதெல்லாம் செத்துட்டும் டக்கண்டு. அஞ்சு வருஷம் தான்.
1: 5 வருடங்கள் தான். அப்ப நடைப்பயிற்சியில தப்பி நிச்சயம்னா 5 வருஷம்.
6: நடைப்பயிற்சியில அவைகள் கவனிக்க மாட்டோம்.
1: கவனிக்க மாட்டார்கள்.
6: மிதிச்சோட செத்துடும்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நெய்யர் வணக்கம்.
2: கண்டிப்பாக.
1: எறும்பினுடைய ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? முதலாவது 5 ஆண்டுகள், இரண்டாவது 10 ஆண்டுகள், மூன்றாவது 15 ஆண்டுகள், நான்காவது 20 ஆண்டுகள்.
2: வெள்ளிக்கிழமை
1: காலை பொழுது.
2: சரி, ஓகே, நன்றி.
1: செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் பின்னேறம் பெறுவேன், மற்ற நாட்களில் நான் காலை பொழுதில் வருவேன்.
2: சரி, நன்றி நன்றி. உங்களை வரவேற்று கொண்டு அப்படி என்றால் 5 போட்டு விடுறேன். அப்ப அந்த பஞ்சத்தால வாழ்த்தி விடுறது. 5 போட்டு
1: விடுறேன்.
2: நன்றி நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ராஜியா. டிஃபரன் இந்த கண்ட்ரி.
1: டிஃபரன் இந்த கண்ட்ரியா?
7: இப்ப ஏசியா, ஏசியாவில் இப்ப இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல நீங்கள் இங்க பாம்பு கண்ட நீங்களோ?
1: நாங்கள் பாம்பு இங்க இருக்கிறது. இதுக்கு பதில், உங்களுடைய பதில் வந்து என்ன பதில்? எறும்பினுடைய ஆயுட்காலம் இத்தனை ஆண்டுகள்.
7: எறும்பு காலுக்கு முடிஞ்சா செத்து செத்தே போவோம்.
1: பார்ப்போம். நன்றி. ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. எறும்பினுடைய ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள், அதற்கு சரியான பதில் வந்து 10 ஆண்டுகள் தான் சரியான பதில். இதில் இணைந்து சிறப்பித்த இது என் கண்ணன், ரமேஷ், பவான், சிவலிங்கமையா, சுதா, புருஷோத்தமன் மற்றும் தவம் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒழிக்கும் இந்த பாடல் நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து, ஜுவன் சங்கர் ராஜா மற்றும் NSK ரம்யாவின் குரலில்.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா
1: சீமட்டமலை ஸ்டீல் உங்களிடம் கேட்கப்படும் அடுத்த கேள்வி. பழங்காலத்தில் சேரன் தீவு என அழைக்கப்பட்ட நாடு எது? பழங்காலத்தில் சேரன் தீவு என அழைக்கப்பட்ட நாடு எது? முதலாவது பதில் இந்தியா, இரண்டாவது இலங்கை, மூன்றாவது சிங்கப்பூர், நான்காவது மலேசியா. பழங்காலத்தில் சேரன் தீவு என அழைக்கப்பட்ட நாடு எது? முதலாவது இந்தியா, இரண்டாவது இலங்கை, மூன்றாவது சிங்கப்பூர், நான்காவது மலேசியா. அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 6644 6222.

0: சீமாட்டமல் எஸ்டியில் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, பழங்காலத்தில் சேரன் தீவு என அழைக்கப்பட்ட நாடு எது? முதலாவது இந்தியா, இரண்டாவது இலங்கை, மூன்றாவது சிங்கப்பூர், நான்காவது மலேசியா. அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164462222. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் செல்வி இருக்கிறேன்.
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் செல்வி, நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன்.
0: எங்க வேலையில நிக்கிறீங்களா?
1: வேலையில நிக்கிறேன். நான் நினைக்கிறேன் இலங்கையா இருக்க மாட்டேன்.
0: இலங்கையா இருக்க நினைக்கிறீங்களா? அப்படியா? பார்க்கலாம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். நான் பிரசோதம்
0: கேட்கிறேன்.
2: இது வந்து இலங்கையில வந்து ஈழம் தான் பிறந்த. ஈழத்துல வந்து சேரன் சோழன் பாண்டியன் என்று சொல்லி அந்த கடைகள் எல்லாம் இருந்தது.
0: அப்ப இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா.
3: நீங்களும்
0: இணைந்து சிறப்பிக்கலாம். பழங்காலத்தில் சேரன் தீவு என அழைக்கப்பட்ட நாடு எது? முதலாவது இந்தியா, இரண்டாவது இலங்கை, மூன்றாவது சிங்கப்பூர், நான்காவது மலேசியா. அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164462222.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: பழங்காலத்தில் சேரன் தீவு என அழைக்கப்பட்ட நாடு எது? முதலாவது இந்தியா, இரண்டாவது இலங்கை, மூன்றாவது சிங்கப்பூர், நான்காவது மலேசியா. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஓ வணக்கம். அது இலங்கை. இலங்கை தான் தீவு இருக்குது, அதுல இலங்கை நினைக்கிறேன். மற்றது உங்களுடைய பாடல் தெரிவிகளுக்கு நன்றி.
1: நன்றி,
2: வணக்கம்.
1: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். இலங்கை தான். இந்தியா வராது அப்படியா?
3: இல்ல இல்ல, அது சீவில் அது சரியா.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், நான் மதன் கலக்கின்றேன்.
1: வணக்கம் மதன், சொல்லுங்கள்.
4: தமிழீழம்.
1: தமிழீழம், அது எங்கே இருக்கிறது? இலங்கை.
4: இலங்கையில்.
1: நல்லது, நன்றி. எங்க வீல நினைக்கிறீங்களா?
4: ஆமாம்.
1: நல்லது, நன்றி. ஆமாம், அதற்கான சரியான பதில் வந்து பழங்காலத்தில் சேரன் தீவு என அழைக்கப்பட்ட நாடு வந்து, அதற்கு சரியான பதில் வந்து இலங்கை தான். சரியான பதில் இணைந்து சிறப்பித்த செல்வி, புருஷோத்தமன், தவம், இதியன், சுதா மற்றும் மதன் அவர்களுக்கு மிக்க நன்றி.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

சியமாட்டா மலேசியின் கேள்வி பதில்களுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு இரண்டு திரைப்படங்கள் தரப்படும். அந்த இரண்டு திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 12:30 உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் திரைப்படத்தினுடைய பாடல்கள் 12:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222. ஒலிக்கேற்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு அந்த இரண்டு திரைப்படங்கள் தரப்படும். ஒலிக்கேற்கும் பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பவதாரணியின் குரலே.

0: சிஎம்மா தமிழேஷ்டியில் உங்களுக்கு தரப்படும் இரண்டு திரைப்படங்கள். முதலாவது என் காதலே, இரண்டாவது எங்கேயும் காதல். முதலாவது என் காதலை, இரண்டாவது எங்கேயும் காதல். இந்த இரண்டு திரைப்படங்களையும் நீங்கள் 12:30 நீங்கள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் திரைப்படத்தினுடைய பாடல்கள் உங்களுக்கு 12:30 இடம்பெறும். அழைக்கலாம், அழைக்க முடிய தொலைபேசி எண் 4162 9664 6442 2.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.

0: சீமா தமிழேஷ்டியில் உங்களுக்கு தரப்படும் இரண்டு திரைப்படங்கள், முதலாவது என் காதலை, இரண்டாவது எங்கேயும் காதல். அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2 2. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் மதங்கிறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: ஓ இல்ல, ரெண்டு நல்ல படங்கள் தான். இரண்டாவது எங்கேயும் காதல்.
0: எங்கேயும் காதல், என் காதல் வேண்டாம் அப்படியா?
1: இல்லை, அப்படி என்று சொல்லலை. எங்கேயும் காதல் இருக்கு, அது இயற்கையிலும் காதல் இருக்கும், இதயங்களிலும் காதல் இருக்கும். அப்ப எங்கேயும் காதலுக்கு போட்ட போடுவோம்.
0: நல்லது, நன்றி.
1: எறும்பிலையும் காதல் இருக்கு தானே?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நன்றி நன்றி, வணக்கம்.
0: தூணிலும் காதல், துரும்பிலும் காதல், எல்லா இடமும் காதல். ஆமாம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஓ வணக்கம். இல்லை, நான் ரெண்டுக்கும் போடலாதா?
0: ரெண்டுக்கும் போடலாம், ஆனால் பாடல் வராது.
3: உங்களுக்கும்
0: காதலா? நல்லது, நன்றி
3: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜி.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
4: நாங்க முடிச்சானுக்கே தவறு படிப்பிச்ச அக்கல் எங்கேயும் காதல்.
0: எங்கேயும் காதல் தான். நல்லது, நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது என் காதலை, இரண்டாவது எங்கேயும் காதல். அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2 2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ரஜினி, நான் சத்யா பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
5: எங்கேயும் காதல்.
0: எங்கேயும் காதல், உங்களுக்கும் என் காதல் வேண்டாம் அப்படியா?
5: இல்ல, என் காதல் என்னோட இருக்கட்டும்.
0: இருக்கட்டும், இந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை. நன்றி
5: நன்றி நன்றி, வணக்கம்,
0: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2 2. அடுத்து வழிக்கிறக்கும் பாடல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சுஜாதாவின் குரலில். அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம், நான் செல்வி கதைக்கிறேன்.
0: வணக்கம் செல்வி, நீங்க சொல்லுங்கள்.
6: எங்கிலும் காதல்.
0: விளங்கவில்லை.
6: எங்கிலும் காதல்.
0: எங்கிலும் காதல், புது திரைப்படம்.
6: எங்கேயும் காதல், சாரி, எங்கேயும் காதல்.
0: அப்ப உங்களுக்கு என் காதல் வேண்டாம் அப்படியா?
6: ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும்தான் அதை நாங்கள் லவ் பண்ணுவோம்.
0: நாங்கள் பரந்த மனது அப்படியா? முதலாவது திரைப்படம் என் காதலை, இரண்டாவது எங்கேயும் காதல். அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசியை 4664 4462 2 2. மின்னுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: அழைப்பில் இருக்கும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்கள். முதலாவது என் காதலி, இரண்டாவது எங்கேயும் காதல்.
1: எனக்கு எங்கேயும் காதல், என் காதலி.
0: முதலாவது எங்கேயும் காதல் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிரதான என் காதல். நல்லது. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். 12:30 உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164446222.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட். கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ரஜி, நிர்மலா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
4: எனக்கு எங்கேயும் காதல்.
0: உங்களுக்கும் எங்கேயும் காதல். என் காதல்
4: வேண்டும்.
0: நல்லது. நன்றி
4: நன்றி நன்றி. வணக்கம்.
0: ஆமாம், அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164462222. முதலாவது என் காதலி, இரண்டாவது எங்கேயும் காதல். 12:30 உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் ரஞ்சித் மற்றும் அண்டோனி தாசனின் குரலில்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: உங்களுக்கு தரப்படும் இரண்டு திரைப்படங்கள், முதலாவது என் காதலை, இரண்டாவது எங்கேயும் காதல். அழைக்கலாம், அழைத்து உங்களுடைய வாக்கள் நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் திரைப்படத்தினுடைய பாடல்கள் உங்களுக்கு 12:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-44.

0: ரெண்டுக்கும் பாக்களிக்கலாம் தானே?
1: ரெண்டுக்கும் பாக்களிக்கலாம், நாங்கள் ஒன்று தான் போடுவோம்.
0: இங்கேயும் ரெண்டாவது போட்டு வருவார்.
1: நல்லது, நன்றி
0: நன்றி நன்றி.
1: ஆமாம், இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664 4642 2 2. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து. உன்னிமேனனுடைய குரலில்

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: சிஎம்ஏ தமிழி எஸ்டியில் இணைந்து நீங்கள் உங்களுடைய வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் நாம் முத்துக்குமாரனுடைய வரிகளில் கார்த்திக்கின் குரலில்

0: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் அலப்ராஜ் தேவன் மற்றும் ரியானா ரெட்டியின் குரலில்

சிஎம்மா தமிழ் எஸ்டியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் கார்கியினுடைய வரிகளில் ஹரஸ் ராகவேந்திரா மற்றும் சின்மையின் குரலில்

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான எங்கேயும் காதல் திரைப்படத்தில் இருந்து ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் வாளியினுடைய வரிகளில் நரேஷ் ஐயர், முகேஷ் மற்றும் மகதி என் குரல்

ஒழிக்கும் இந்த பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9059 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176060.

ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.

கோடி பிரகாஷ விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறைநானே இத்தவணை என்கொள்வாயா சூடிய வாடலு சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாபை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீ

0: புள்ளிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர். தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ. 416-759-2600. 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்போரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரோ நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca. கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393, 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 குணா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும் அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-60 49

ஜிகிரு தண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. ஜிகிரு தண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. தீ கடைங்க எங்கட

வச்சுட்டான். ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ. ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ. பாடியில ஸ்கிராச் ப்ரோ. ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ.

Simran.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
1: ஏசியா கோல்ட் இங்க்.
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-27.

ஜிகிருதண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. ஜிகிருதண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. டீ கடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்குமுங்க பட்டிமன்றம் தான். டீ கடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நட

0: வாழறோம். 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.

0: உச்சம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. கலையக நேரம் 5 மணி.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
0: வணக்கம். CMR Tamil HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. தேவலையில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஒருவரின் வீட்டை நோக்கி எறியப்பட்ட கைக்குண்டு ஒன்று தவறுதலாக அருகிலிருந்த வீட்டின் மீது விழுந்ததில் 2 சிறுவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: கொழும்பின் தெகுவலை பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட கைக்குண்டு தாக்குதலில் 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். 11 மற்றும் 17 வயதான 2 சிறுவர்களே அவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர். எனினும் தெகுவலையில் அதிகாலை இடம்பெற்ற கைக்குண்டு தாக்குதல் வேறொரு வீட்டை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் தவறுதலாக அடுத்த வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இலங்கை காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் 11 மற்றும் 17 வயது 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். அவர்கள் 55 வயது தந்தையும் படுகாயமடைந்திருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தாக்குதலாளிகள் அருகிலுள்ள மற்றொரு வீட்டை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த வீடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சம்பவங்களும் தொடர்புடைய போதைப்பொருள் விநியோகத்தில் ஒருவருடையதாக தெரிய வருகிறது. எனினும் கைக்குண்டு தவறுதலாக அருகிலிருந்த வீட்டின் மீது வீசப்பட்டதாகவும் அந்த வீட்டுக்கிலிருந்து 2 சிறுவர்கள் உயிரிழந்ததாகவும் ஆரம்ப விசாரணைகள் தெரியவந்திருப்பதாகவும் காவல்துறை கூறுகின்றது. தாக்குதல் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையிலான மோதலின் தொடர்ச்சியாகவே இடம்பெற்ற பழிவாங்கு நடவடிக்கைகளாக இருக்கலாம் எனவே காவல்துறை விவாதங்களை முன்வைத்து வருகின்றது.
0: யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் இராணுவம் மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற காணிகளை விடுவிக்குமாறு கோரி இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தபாலகத்திற்கு சொந்தமான காணி, நீதிமன்றத்திற்கு சொந்தமான காணி, பருத்தித்துறை நகரசபைக்கு சொந்தமான காணி மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற பருத்தித்துறை வெளிச்ச வீட்டு பகுதியை விடுவிக்குமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இராணுவம் மற்றும் கடற்படை வெளியேற வேண்டும் என்று கோரி நகரசபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கவனயீர்ப்பு போராட்டம் பருத்தித்துறை துறைமுக பகுதியிலிருந்து ஆரம்பமாகி வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் வரை சென்றது. அங்கு காணிகளை விடுவிக்குமாறு பிரதேச செயலாளர் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜர் கையளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. குறித்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உட்பட பிரதேச மக்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பிரிக்ஸ் மகாநாட்டில் பங்கேற்கும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மாநில முதல்வர்கள் ஒரே பேருந்தில் செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு நாளை 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதிகளில் டெல்லியில் நடைபெறவிருக்கிறது. பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள இந்த மகாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இந்தியா செல்ல உள்ளதால் தலைநகர் டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் மகாநாட்டு அரங்கிற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் பாதுகாப்பாக செல்லவும் அதே நேரத்தில் டெல்லியில் போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும் விதமாகவும் 4 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று முதல் 14ஆம் தேதி வரையில் பாரத் மண்டபத்தை சுற்றியிருக்கின்ற சாலைகளை காவல்துறை தங்களின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க இருக்கும் மத்திய அமைச்சர்களும் மாநில முதல்வர்களும் ஒரே பேருந்தில் பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து புறப்படும் இந்த பேருந்தில் அமைச்சர்களும் முதல்வர்களும் ஒரே சமயத்தில் வரவழைக்கப்பட்டு பாரத் மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்கா விதித்திருக்கின்ற புதிய வரிகளின் தாக்கத்தை குறைக்க உதவும் வகையில் கனடியம் மாற்றுப் பொருட்கள் கிடைக்காத பட்சத்தில் மட்டுமே அமெரிக்க தயாரிப்புகளை வழங்குமாறு நியூ பிரன்சிக் மாகாணத்தின் பொதுத்துறைக்கு அம்மாநில முதல்வர் சூசன் ஹோல்ட் உத்தரவிட்டிருக்கிறார். கனடா அமெரிக்கா இடையிலான வர்த்தக மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் மாகாண பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாக நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஹோல்ட் இதனை தெரிவித்தார். கனடாவில் செயல்படும் நிறுவனங்கள் அமெரிக்க தயாரிப்புகளை விநியோகித்தாலும் கூட இந்த விதிமுறை அவற்றுக்கும் பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். அந்த அமெரிக்க சேவைகளையோ அல்லது பொருட்களையோ மாகாணத்தில் பயன்படுத்த நாங்கள் விரும்பாததால் அந்த நிறுவனங்கள் அத்தகைய தயாரிப்புகளுக்கு மாற்றாக வேறு தயாரிப்புகளை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் $5 மில்லியன் அதிகமான மதிப்பிருக்கின்ற ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்க பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதை தடை செய்யவும் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்குவோம் என்ற பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்கவும் மாகாணம் திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் மேலும் தெரிவித்தார். ஏவனின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகத்தை ஈரான் ஆதரவு ஹூதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதை அடுத்து அவர்கள் மீது குண்டு வீசுமாறு சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வியாழக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை இருமுறை தொலைபேசியில் அழைத்து வலியுறுத்தியதாக ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் இந்த கோரிக்கையை நிராகரித்ததோடு ஏமனில் தீவிரமடைந்து வரும் மோதலில் தலையிட நிர்வாகத்திற்கு எந்த திட்டமும் இல்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். தாக்குதல்களுக்கான கோரிக்கைகளை டொனால்டு டிரம்ப் நிராகரித்த நிலையில் பிராந்திய கப்பல் போக்குவரத்துக்கும் சவுதி ராஜ்யத்துக்கும் ஹூதிகளில் ஏற்படும் அச்சுறுத்தலை கையாள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மத்திய கட்டளை தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் வியாழக்கிழமை சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்டார். சமீப நாட்களாக ஹூதிகள் சவுதி அரேபியா மீது நேரடி தாக்குதல்களை தொடுத்திருக்கிறார்கள். செங்கடலை திறந்த நிலையில் வைத்திருப்பதே நிர்வாகத்தின் முன்னுரிமை என்றும் பரந்த அளவிலான மோதலை அதன் பிராந்திய நட்பு நாடுகளிடம் விட்டுவிடுவதாகவும் ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரி கூறினார். செங்கடலில் கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை உறுதி செய்வது போன்ற எங்களின் முக்கிய தேசிய பாதுகாப்பு நலன்களை பாதுகாப்பதிலும் அதே வேளையில் பிராந்திய பாதுகாப்பு சவால்களை கையாள்வதிலும் தீர்ப்பதிலும் பிராந்திய நட்பு நாடுகளை முன்னிலை வைக்கச் செய்வதிலும் அமெரிக்கா கவனம் செலுத்தி வருகிறது. பிராந்திய ஸ்திரத்தன்மை குறித்து சவுதி அரேபியா மற்றும் ஏமன் குடியரசு அரசாங்கத்துடன் நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று அவர் தெரிவித்தார்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்களில் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான வணக்கம். இப்பொழுது முதல் கழகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையில கமல் பாரதி. இரவு 8:30 வரையும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. இதே இலக்கங்களின் ஊடாக நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக கூட நிகழ்ச்சியில் நேரடியாக இணைந்து கொள்ளலாம். அதாவது தொலைதூரத்திலிருந்து அழைப்பவர்கள் இலக்கம் 1 இணைத்து கொண்டு பின்னர் 416-644-6222 என்ற இலக்கங்களை அழைப்பதன் மூலமாக நேரடியாக தொலைபேசி வாயிலாக நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். அல்லது மற்றொரு வாய்ப்பு இருக்கிறது, முகநூல் வாயிலாக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். இன்று செப்டம்பர் 11 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற இனிய நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எமது அன்பான வாழ்த்துக்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸாக இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பிய நாளாக காணப்படுகிறது. காற்று தென்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உணர்நிலை 23 பாகை செல்சியஸ். இன்றைய பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். இன்றைய நாளின் அதி குறைந்த வெப்பநிலையாக 12 பாகை செல்சியஸ் பின்னரவில் பதிவாகும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் பாரிய மாற்றம் இருக்கிறது. ஆமாம், இன்றைய நாளிலே 8% குறைவடைந்தது. அதிலே 1% தவிர்த்துவிட்டு மீண்டும் 7% இன்று நள்ளிரவின் பின்னர் அதிகரிக்கிறது. ஆமாம், 7% உயர்வாகிறது. உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 186.9% காணப்படும். ஆனால் இப்பொழுது நிறையவே எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஜிடிஏ பெரும்பாகத்திலும் சரி, வெளியிடங்களிலும் சரி, நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையையும் விட 7% குறைவாகவே விற்பனையாகிறது. அதனால் தேவை இருக்கின்றவர்கள் உங்களுக்கு தேவையான இடத்திலே குறைந்த விலையிலே உங்களுக்கான எரிபொருளை வசதியை பொறுத்து நிரப்பிக் கொள்ளுங்கள். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் 416-644-6222 இலக்கங்களை அடுத்து நேரடியாக தொலைபேசி வாயிலாக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். தொலைதூரத்தில் இருப்பவர்கள் வாட்ஸ்அப் வாயிலாக கூட இதே இலக்கங்களை உபயோகித்து நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லது முகநூல் வாயிலாக இணைந்து கொள்ள விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். ஒழிக்கும் இந்த புத்தம் புதிய பாடல் கபில் கபிலன் பாடியது, பெத்லஹேம் குடும்ப யூனிட் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது பாடல். பாடல் காணிசை விஷ்ணு விஜய், பாடல் வரிகள் விஷ்ணு எடவன்.

0: மணித்தியாலத்தின் புது பாடல் கேட்டு பாருங்க. ஒழித்த பாடலில் பெத்தலேம் குடும்ப யூனிட் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது பாடலை கபில் கபிலன் பாடியிருந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டு புதிய சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்களும் அணிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-444-2222 அல்லது முகநூல் வாயிலாக கூட இணைந்து கொள்ளலாம். முகநூல் வாயிலாக இணைந்து கொள்கின்றனர்கள் சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். அல்லது தொலைதூரத்திலிருந்து அழைத்து இணைத்துக்கொள்ள விரும்புகின்ற நேயர்கள் வாட்ஸ்அப் வாயிலாக இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் வாயிலாக இணைந்து கொள்வதற்கும் இதே தொலைபேசி இலக்கங்கள். ஆனால் மேலதிகமாக நீங்கள் இலக்கம் ஒன்றை சேர்த்துக் கொள்ளணும். அதாவது இலக்கம் 1-416-644-2222 என்ற இலக்கங்களை அழைத்து நேர்கள் நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற முதலாவது நேரை சிந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம், அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் எட்மன், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாடல் திருப்பாடு வந்திருக்கிறீர்கள் எட்மன்?
1: எனக்கு வந்து மூன்று மூடிக்கு செயல்படுத்த நினைக்கிறேன். ரஜினிகாந்த் நடிக்க படம் வந்து அதை வந்து வசந்த கால நதியுடன் வைர நதி அப்படி என்ற பாடல் தொடங்கும். அந்த பாடலை புரிந்துக்கொண்டேன்.
0: சரி, இதோ உங்களுடைய திருவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஜெயச்சந்திரன், வாணிஜெயராம் பாடலுக்கான இசை, மெல்லிசை மன ரமேஷ் விஸ்வநாதன்.

0: கலைய நேரம் 5:18 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்பப்பாடுகளை கேட்கலாம். 416-644-2222 அல்லது முகநூல் வாயிலாக கூட இணைந்து கொள்ளலாம். முகநூல் வாயிலாக இணைந்து கொள்வதாக இருந்தால் நேர்கள் சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சின்ன இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழ்ந்து வரும். அதே வழி தொலைதூர அழைப்புகள் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக கூட நேர்கள் இணைந்து கொள்ளலாம். 1416-644-2222 என்ற இலக்கங்களை அழைத்து நீங்கள் நேரடியாக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். சுதன்.
0: சுதன், என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள் சுதன்?
1: ஊர்வசி டேகிதேசி ஊர்வசி என்ற பாடலை கேட்க விரும்புகிறேன். உங்களது நிகழ்ச்சிகளை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பேன். அது என்னவோ தெரியாது. நீங்கள் நிகழ்ச்சிக்கு வர நாளையில தான் நான் கடுமையான வேலை இதில் ஓடிக்கொண்டிருப்பேன். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பேன். இன்றைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. நன்றி. வணக்கம்.
0: ஏதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஒலிக்கும் பாடலோடு ஏ.ஆர். ரோமான், சுரேஷ் பீட்டர் குழுவினர். பாடல் காணிசை இசை புயல் ஏ.ஆர். ரோமான்.

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன், புரூக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27-இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம்.
8: வணக்கம் செல்லகுமார், எப்படி இருக்கிறீர்கள்?
7: நலமாக இருக்கும் செல்லகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நன்றி. சரி, அந்த உற்சாகத்தோட என்ன பாடல்?
8: பராசக்தி பாடத்தில இருந்து அடிய அலைய அந்த பாட்டு.
7: சரி, இதோ ஒழிக்கிறது அடிய அலைய பாடல். கேட்டு மகனங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
8: நன்றி, வணக்கம்.
7: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஷான் ரால்டன் தி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். பாடல் காணிசை ஜி வி பிரகாஷ்குமார், பாடல்வர்கள் ஏகாதசி.

0: கலை நேரம் 5:33 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: குயின்சன்,
0: எப்படி இருக்கிறீர்கள் குயின்சன்? நன்றி, நலமாக இருக்கிறோம் குயின்சன். என்ன பாடல் திருவாட வந்திருக்கிறீர்கள்?
1: மயக்கம் என்ன திரைப்படத்தில்.
0: சரி, இதோ உங்களுடைய திரையில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஜி வி பிரகாஷ் சைந்தவி, பாடல் வரிகள் தனுஷ், பாடல் கணிசை ஜி வி பிரகாஷ்.

0: காலைக நேரம் 5:39 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
1: சிவானந்தன் வணக்கம்.
0: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஆரோக்கியமா இருக்கும்.
0: சரி, என்ன பாடல் கேட்க போகிறீர்கள்?
1: நன்றி,
0: உங்கள் தொழில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். ஒழிக்கும் பாடலோடு பி சுசீலா.

0: காலை நேரம் 5:43 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் திருப்பாடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு வேட்டக்காரன் படத்துல இருந்து மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, அந்த பாட்டை கேட்கும்.
0: சரி, இது உங்கள் திரையில் ஒலிக்கிறது பாட்டு கேட்டு மகனங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.
0: ஒலிக்கும் பாடல் காணிசை கே வி மகாதவன் பாடல், டி எம் சௌந்தரராஜன், சுசீலா ஆகியோரின் குரல்களில் ஒலிக்கிறது.

0: அத்திம்பேர், சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
1: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
1: அதத்தான் சொல்றேன்.
3: 20:30 வரையும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-6444-6222 அல்லது முகநூல் வாயிலாக கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். முகநூல் வாயிலாக உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சின்ன இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்களின் மாண்டை வரும். அதே போல தொலைதூரத்திலிருந்து அழைப்பவர்கள் வாட்ஸ்அப் வாயிலாக 1416-6444-6222 என்ற இலக்கங்களை அழைத்து நேரடியாக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். முகநூல் வாயிலாக மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். இனிய வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். இனிய வணக்கம், நான் நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பெண்மானே சங்கீதம் பாடிவா என்ற பாடலை தருவீர்களா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். இதோ அவருடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.
4: சிஎம்ஆர் தமிழ் HD 101.3
5: தித்திக்கும் தமிழ் மட்டு.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கிராஸ் போர்டர் ஏசட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா, கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 6478-9120.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: கலைய நேரம் 5:55 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. வழிக்கும் நம்ம அவர் பாடல் லெவன்டா ஆண்டனி பிள்ளை பாடியது. பாடல் வரிகள் ஸ்டீவ் கிளிஃப். பாடலுக்கான இசையை பிரவீன் மணி வழங்கியிருக்கின்றார். வழிக்கும் பாடல் சிஎம்ஆர் தயாரிப்பிலே 2013 சிஎம்ஆர் ஸ்டார் சர்ச் இசை தொகுப்பிலே வெளிவந்த பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒலிக்கிறது லெவன்டா ஆண்டனி பிள்ளையின் குரலில் பாடல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கல்யாண நேரம் 6 மணி.
1: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. பருத்தித்துறை பகுதியில் 1996 ஆண்டிலிருந்து இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கும் இடங்களை விடுவிக்குமாறு கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரப்பகுதியில் அமைந்துள்ள இலங்கை ராணுவத்தின் முகாம்களை உடனடியாக அகற்றக் கோரி இன்று தினம் வெள்ளிக்கிழமை கவனயீர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பருத்தித்துறை துறைமுக பகுதியிலிருந்து ஆரம்பமான பேரணியானது வடமராட்சி வடக்கு பிரதேசம் வரை நின்றிருந்தது. பருத்தித்துறை நகரின் இயல்பான அபிவிருத்தி பணிகளுக்கு தடையாக உள்ள முகாம்களையும் புதாதன முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க பகுதியில் நிலை கொண்டிருக்கின்ற ராணுவ முகாம்களையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பருத்தித்துறை துறைமுக பகுதியிலிருந்து பதாதைகளை ஏந்தியவாறு ஆரம்பமான கண்டன பேரணி முக்கிய வீதிகளூடாக வடமாட்சி வடக்கு பிரதேசம் வரை அமைதியாக சென்றடைந்தது. தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர்கள் ஜனாதிபதிக்கு கையளிப்பதற்காக பிரதேசம் கையளிக்கப்பட்டிருந்தது. பருத்தித்துறை நகர பகுதிகள் துறைமுகம், பிரதமர் தபாலகம், சுங்க அலுவலகம் மற்றும் விடுதிகள் என பெருமையான கட்டிடங்கள் மற்றும் காணிகள் 1996 ஆண்டு முதல் இலங்கை ராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் அப்பகுதியில் இயங்கிய கட்டிடங்கள் தற்காலிக கட்டிடங்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் இயங்கி வருகின்றன. தமது வளம் இருக்கின்ற காணிகளை விடுவிக்க கோரிய தொடர்ச்சியாக பருத்தித்துறை நகரசபையும் போராட்டங்களை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.
1: இலங்கை சாரணர் இயக்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் 2027 ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கையில் நடைபெறவிருக்கின்ற 11வது தேசிய சாரணர் ஜம்போரி தொடர்பிலும் அதன் அமைப்பு முன்னெடுக்கும் பணிகளில் தற்போதைய நிலைமை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இதன்போது தேசிய சாரணர் ஜம்போரியின் உத்தியோகபூர்வ சின்னம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. இலங்கை சாரணர் இயக்கத்தினால் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் கருத்து பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன. சாரணர் இயக்கத்தை அதிக அளவிலான பாடசாலைகளுக்கு விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் போதைப் பொருள் ஒழிப்பு திட்டங்களுக்கு சாரணர் இயக்கம் வழங்கக்கூடிய பங்களிப்பின் முக்கியத்துவம் குறித்தும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா வலியுறுத்தினார். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா மாநிலங்களின் 18 மாவட்டங்களை உள்ளடக்கிய 5 பலவழித்தர ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற பின் ஊடகங்களிடம் பேசிய மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், 540 கிலோமீட்டர் தூரத்திற்கான 5 பல வழித்தட ரயில்வே திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டங்களுக்கு 10,021 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சென்னை, டெல்லி, சென்னை, மும்பை உள்ளிட்ட 7 கோல்டன் வழித்தடங்களை முழுமையாக 4 வழிப்பாதைகளாக மாற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் புல்லட் ரயில்களை அடுத்த ஆண்டு மே ஜூன் காலகட்டத்தில் சோதனை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அமெரிக்கா விதித்திருக்கின்ற புதிய வரிகளின் தாக்கத்தை குறைக்க உதவும் வகையில் கனடிய மாற்றுப் பொருட்கள் கிடைக்காத பட்சத்தில் மட்டுமே அமெரிக்க தயாரிப்புகளை வாங்குமாறு நியூ பிரன்சிக் மாகாணத்தின் பொதுத்துறைக்கு அம்மாநில முதல்வர் சூசன் ஹோல்ட் உத்தரவிட்டிருக்கிறார். கனடா அமெரிக்கா இடையிலான வர்த்தக மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் மாகாண பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாக நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஹோல்ட் இதனை தெரிவித்தார். கனடாவில் செயல்படும் நிறுவனங்கள் அமெரிக்க தயாரிப்புகளை விநியோகித்தாலும் கூட இந்த விதிமுறை அவற்றுக்கும் பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். அந்த அமெரிக்க சேவைகளையோ அல்லது பொருட்களையோ மாகாணத்தில் பயன்படுத்த நாங்கள் விரும்பாததால் அந்த நிறுவனங்கள் அத்தகைய தயாரிப்புகளுக்கு மாற்றாக வேறு தயாரிப்புகளை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் அக்டோபர் 1 முதல் 5 மில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்பிற்கின்ற ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்க பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதை தடை செய்யவும் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்குவோம் என்ற பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்கவும் மாகாணம் திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் மேலும் தெரிவித்தார். ஈரானுடன் தொடர்பில் உள்ள ஈராக்கின் ஆயுதமீந்திய துணை இராணுவ குழுவான கைதை கெஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகள் விதித்திருக்கிறது. ஆபரேஷன் எக்கனாமிக் அவுட்காஸ்ட் என்ற நடவடிக்கையின் கீழ் கைதை, ஹெஸ்புல்லா மற்றும் பிராந்தியத்தின் ஈரானின் பிரச்சார நிதி வலையமைப்புகளை இலக்காக கொண்டு இந்த தடைகளை விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் தோமஸ் பிகோட் தெரிவித்தார். ஏற்கனவே அமெரிக்காவால் பயங்கரவாத அமைப்பாக பெயரிடப்பட்டிருக்கின்ற கைத இஸ்புல்லா மத்திய கிழக்கில் வன்முறை தூண்டுவதற்கும் ஈரானின் நலன்களை செயல்படுத்துவதற்கும் ஒரு கருவியாக செயல்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. அதுடன் குறித்த அமைப்பு ஈராக் மற்றும் லெபனானின் பாதுகாப்புக்கும் அமெரிக்க ராணுவம் மற்றும் ராஜதந்திர வசதிகளுக்கும் அச்சுறுத்தலாக செயல்படுவதாகவும் அமெரிக்கா சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதேவேளை ஈராக்கில் உள்ள துணை ராணுவ குழுக்கள் தங்களது ஆயுதங்களை கலைக்க வேண்டும் என்ற அரசாங்கத்தின் உத்தரவை கைதேப் இஸ்புல்லா அமைப்பு திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறது. அத்துடன் எதிர்ப்பு ஆயுதங்களை தொடர்ந்து வைத்திருப்பதாகவும் தங்களது ஆயுத களஞ்சியத்தை மேலும் மேம்படுத்துவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்து வருகிறது.
2: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: கலக நேரம் மாலை 6:06. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துக்கொள்ளலாம். 21 செல்சியஸாக இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பிய நாளாக இருக்கிறது. காற்று தென்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. வெப்பத்தின் உலர்நிலை 22 செல்சியஸ். இன்றைய பின்றிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 12 செல்சியஸ் பதிவாகும். இன்றைய பின்றிரவில் வானம் தெளிவாக இருக்கும். நாளை செப்டம்பர் மாதம் 12 தேதி சனிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 25 செல்சியஸ் பதிவாகும். நாளை பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இருந்தாலும் சில இடங்களிலே இடி முழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னிரவிலும் இடி முழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 20 செல்சியஸ் பதிவாகும். செப்டம்பர் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 25 செல்சியஸ் பதிவாகும். அன்றைய நாளும் கூட சூரிய ஒளியுடன் காணப்பட்டாலும் சில இடங்களிலே மலைத்துறலுக்கான வாய்ப்பு 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய பின்றவிலும் மலைத்துறல் தொடரும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அன்றைய பின்றவில் அதி குறைந்த ஒப்பண்டையாக 10 செல்சியஸ் பதிவாகும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே பாரிய மாற்றம் இருக்கிறது. ஆமாம், இன்று 8% குறைவடைந்து விலை நிர்ணயிக்கப்பட்ட விலையாக 187 இருந்தது. இப்பொழுது அது 7% உயர்வடைகிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 7% உயர்வடைகிறது. 7% உயர்வடைந்து 186.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. நேற்று 8%, அதாவது இன்று 8% குறைவடைந்தது. இன்று நள்ளிரவின் பின்னர் மீண்டும் 7% உயர்வடைகிறது. நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4164462222 அல்லது முகநூல் வாயிலாக உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். முகநூல் வாயிலாக உங்கள் விருப்ப பாடல்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். அதேபோல் தொலைதூரத்தில் இருப்பவர்கள் கூட நேரடியாக வாட்ஸ்அப் வாயிலாக இணைந்து கொள்ளலாம். இதே தொலைபேசி இலக்கங்கள் மேலதிகமாக 1 இணைத்துக் கொள்ள வேண்டும். 1416-6444-2222 என்ற இலக்கங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக கூட நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது முகநூல் வாயிலாக நித்யா லோகநாதன் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம், நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். மாலை வணக்கம், நான் நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் எனக்கு பலைபாண்டியா திரைப்படத்திலிருந்து ஆதி மனிதன் காதலுக்கு பின் என்ற பாடலை தருவீர்களா, நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ அவருடைய திருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.
1: என்ன அத்திம்பே, சமையல் கட்டிலிருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
2: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா, சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
1: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
2: அதத்தான் சொல்றேன்.
0: ஒழிக்கும் பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திற்காக மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ், ஜமுனா ராணி.

0: அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
1: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
1: அதத்தான் சொல்றேன்.
3: கலைக்கு நேரம் 6:14 நிமிடம் நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
4: ஓ, நான் நல்லபாய் இருக்கிறேன். நீங்கள் நல்லா தானே?
3: ஆமாம், நன்றி. என்ன பாடல் தெரிவு?
4: இன்னைக்கு நான் திருஜா திருந்தா பழத்திலிருந்து வாசாசி என்னது அந்த பாடல் கேட்கலாமா?
3: தாராளமாக கேட்கலாம். ஒழிக்கிறது உங்கள் தெருவில் பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
4: நன்றி,
3: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஷாவுல் அமீத் குழுவினர். பாடல் கானிசை ஏ ஆர் ரஹ்மான். பாடல் வரிகள் வைரமுத்து.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

0: கலைஞரம் 6:20 நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் நிஷா?
1: நல்லா
0: இருக்கிறோம். நன்றி நிஷா. என்ன பாடல் திருப்போடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு சார்ந்து விட்டேன் என்னை படத்தில் முத்தம்மா முத்து முத்து அன்பாதல்.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு அருண்மொழி உமாரமணன் குழுவினர்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5%
1: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: கலைக நேரம் 6:27 நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம். நன்றி பாபி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: நாங்கள் நலமா இருக்கிறோம். வேல முடிஞ்சு வீட்டை போய் கேட்க பாட்டு கேட்கணும்.
4: தாராளமாக கேட்கலாம். என்ன பாடல்?
5: அவன்தான் மனிதன் படத்துல இருந்து மனிதன் நினைப்பது உண்டு வாழ் நினைக்கும் அந்த பாட்டு.
4: ஒருவருக்கும் தெரியாதான் ஒருவரும் அதை நம்புவதாக இல்லையா? இதோ உங்கள் தெரிய ஒழிக்கிறது பாடல், அருமையான பாடல். மீண்டும் சந்திக்கலாம்.
5: நன்றி. நன்றி.
4: நன்றி. ஒழிக்கும் பாடலோடு TM சவுந்தரராஜன்.

0: கலக நேரம் 6:33 நேரங்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம். நன்றி புருஷோத்தமன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. ஆயந்தினா கடல் பத்தினாலும் எங்களுடைய வானொலியில அந்த பாடல் கேட்கிற அன்பு கடலும் அந்த அலை கடலும் பத்தவையில்
0: பாத்தீங்களானே, அது வற்றக்கூடாது இல்லையா?
1: என்ன
0: பாடல்?
1: மின்னலே திரைப்படத்திலிருந்து வேறு என்ன அந்த பாடல்?
0: சரி, இதோ உங்கள் திருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு உன்னி கிருஷ்ணன், ஹரிணி.

0: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
1: கலைஞர் நேரம் 6:40 நிமிடம் நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம். நன்றி செவந்தி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமாக இருக்கிறேன், நன்றி.
1: என்ன பாடல் தெரிவு?
2: பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்தில் இருந்து ஆத்தோரந்தோப்புக்குள்ள.
1: சரி, இதோ உங்களை தெரிவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: கலை நேரம் 6:48 நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சிந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். மாலை வணக்கம் கமல் பாரதி சாரா.
0: மாலை வணக்கம் சாரா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி சாரா. என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும்
0: ஒளிக்கும் பாடலுடல் கிருஷ்ணச்சந்தர், சுஜாதா. பாடலுக்கான இசை வித்யாசாகர்.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

ஒலிக்கும் பாடல் டிடி தேவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா இணைந்து பாடியது. செய்தி அறிக்கையை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 7 மணி.
0: மனத்தியாள செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. தேவலையில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஒருவரின் வீட்டை நோக்கி எறியப்பட்ட கைக்குண்டு ஒன்று தவறுதலாக அருகிலிருந்த வீட்டின் மீது விழுந்ததில் 2 சிறுவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: கொழும்பின் தெகுவலை பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட கைக்குண்டு தாக்குதலில் 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். 11 மற்றும் 17 வயதான 2 சிறுவர்களே அவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர். எனினும் தெகுவலையில் அதிகாலை இடம்பெற்ற கைக்குண்டு தாக்குதல் வேறொரு வீட்டை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் தவறுதலாக அடுத்த வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இலங்கை காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் 11 மற்றும் 17 வயது 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். அவர்கள் 55 வயது தந்தையும் படுகாயமடைந்திருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தாக்குதலாளிகள் அருகிலுள்ள மற்றொரு வீட்டை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த வீடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சம்பவங்களும் தொடர்புடைய போதைப்பொருள் விநியோகத்தில் ஒருவருடையதாக தெரிய வருகிறது. எனினும் கைக்குண்டு தவறுதலாக அருகிலிருந்த வீட்டின் மீது வீசப்பட்டதாகவும் அந்த வீட்டுக்கிழந்து 2 சிறுவர்கள் உயிரிழந்ததாகவும் ஆரம்ப விசாரணைகள் தெரியவந்திருப்பதாகவும் காவல்துறை கூறுகின்றது. தாக்குதல் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையிலான மோதலின் தொடர்ச்சியாகவே இடம்பெற்ற பழிவாங்கு நடவடிக்கையாக இருக்கலாம் எனவே காவல்துறை விவாதங்களை முன்வைத்து வருகின்றது.
1: யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் இராணுவம் மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற காணிகளை விடுவிக்குமாறு கோரி இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தபாலகத்திற்கு சொந்தமான காணி, நீதிமன்றத்திற்கு சொந்தமான காணி, பருத்தித்துறை நகரசபைக்கு சொந்தமான காணி மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற பருத்தித்துறை வெளிச்ச வீட்டு பகுதியை விடுவிக்குமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இராணுவம் மற்றும் கடற்படை வெளியேற வேண்டும் என்று கோரி நகரசபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கவனயீர்ப்பு போராட்டம் பருத்தித்துறை துறைமுக பகுதியிலிருந்து ஆரம்பமாகி வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் வரை சென்றது. அங்கு காணிகளை விடுவிக்குமாறு பிரதேச செயலாளர் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜர் கையளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. குறித்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உட்பட பிரதேச மக்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பிரிக்ஸ் மகாநாட்டில் பங்கேற்க இருக்கும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மாநில முதல்வர்கள் ஒரே பேருந்தில் செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உச்சி மகாநாடு நாளை 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதிகளில் டெல்லியில் நடைபெறவிருக்கிறது. பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள இந்த மகாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இந்தியா செல்ல உள்ளதால் தலைநகர் டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் மகாநாட்டு அரங்கிற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் பாதுகாப்பாக செல்லவும் அதே நேரத்தில் டெல்லியில் போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும் விதமாகவும் 4 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று முதல் 14ஆம் தேதி வரையில் பாரத் மண்டபத்தை சுற்றியிருக்கின்ற சாலைகளை காவல்துறை தங்களின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க இருக்கும் மத்திய அமைச்சர்களும் மாநில முதல்வர்களும் ஒரே பேருந்தில் பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து புறப்படும் இந்த பேருந்தில் அமைச்சர்களும் முதல்வர்களும் ஒரே சமயத்தில் வரவழைக்கப்பட்டு பாரத் மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்கா விதித்திருக்கின்ற புதிய வரிகளின் தாக்கத்தை குறைக்க உதவும் வகையில் கனடியம் மாற்றுப் பொருட்கள் கிடைக்காத பட்சத்தில் மட்டுமே அமெரிக்க தயாரிப்புகளை வழங்குமாறு நியூ பிரன்சிக் மாகாணத்தின் பொதுத்துறைக்கு அம்மாநில முதல்வர் சூசன் ஹோல்ட் உத்தரவிட்டிருக்கிறார். கனடா அமெரிக்கா இடையிலான வர்த்தக மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் மாகாண பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாக நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஹோல்ட் இதனை தெரிவித்தார். கனடாவில் செயல்படும் நிறுவனங்கள் அமெரிக்க தயாரிப்புகளை விநியோகித்தாலும் கூட இந்த விதிமுறை அவற்றுக்கும் பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். அந்த அமெரிக்க சேவைகளையோ அல்லது பொருட்களையோ மாகாணத்தில் பயன்படுத்த நாங்கள் விரும்பாததால் அந்த நிறுவனங்கள் அத்தகைய தயாரிப்புகளுக்கு மாற்றாக வேறு தயாரிப்புகளை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் $5 மில்லியன் அதிகமான மதிப்பிற்கின்ற ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்க பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதை தடை செய்யவும் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்குவோம் என்ற பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்கவும் மாகாணம் திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் மேலும் தெரிவித்தார். ஏமனின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகத்தை ஈரான் ஆதரவு ஹூதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதை அடுத்து அவர்கள் மீது குண்டு வீசுமாறு சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வியாழக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை இருமுறை தொலைபேசியில் அழைத்து வலியுறுத்தியதாக ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் இந்த கோரிக்கையை நிராகரித்ததோடு ஏமனில் தீவிரமடைந்து வரும் மோதலில் தலையிட நிர்வாகத்திற்கு எந்த திட்டமும் இல்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனா். தாக்குதல்களுக்கான கோரிக்கைகளை டொனால்டு ட்ரம்ப் நிராகரித்த நிலையில் பிராந்திய கப்பல் போக்குவரத்துக்கும் சவுதி ராஜ்யத்துக்கும் ஹூதிகளில் ஏற்படும் அச்சுறுத்தலை கையாள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மத்திய கட்டளை தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் வியாழக்கிழமை சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்டார். சமீப நாட்களாக ஹூதிகள் சவுதி அரேபியா மீது நேரடி தாக்குதல்களை தொடுத்திருக்கிறார்கள். செங்கடலை திறந்த நிலையில் வைத்திருப்பதே நிர்வாகத்தின் முன்னுரிமை என்றும் பரந்த அளவிலான மோதலை அதன் பிராந்திய நட்பு நாடுகளிடம் விட்டுவிடுவதாகவும் ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரி கூறினார். செங்கடலில் கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை உறுதி செய்வது போன்ற எங்களின் முக்கிய தேசிய பாதுகாப்பு நலன்களை பாதுகாப்பதிலும் அதே வேளையில் பிராந்திய பாதுகாப்பு சவால்களை கையாள்வதிலும் தீர்ப்பதிலும் பிராந்திய நட்பு நாடுகளை முன்னிலை வைக்கச் செய்வதிலும் அமெரிக்கா கவனம் செலுத்தி வருகிறது. பிராந்திய ஸ்திரத்தன்மை குறித்து சவுதி அரேபியா மற்றும் ஏமன் குடியரசு அரசாங்கத்துடன் நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று அவர் தெரிவித்தார்.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நேர்கள் இரவு 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடங்களோடு இணைந்து கொள்ளலாம். 4164446222 தொலைதூரத்திலிருந்து அழைப்பவர்கள் கூட வாட்ஸ்அப் வாயிலாக கூட இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் வாயிலாக இணைந்து கொள்வதற்கு 1416446222 அதே தொலைபேசி இலக்கங்கள். ஆனால் முன்னதாக நேர்கள் இலக்கம் 1 இணைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் முகநூல் வாயிலாக கூட நீங்கள் நிகழ்ச்சி இணைந்து கொள்ளலாம். CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை பார்த்துவிடலாம். 20°C இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பிய நாளாக காணப்படுகிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 11 km பகுதியில் வீசிக் கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். இன்றைய பின்னரவில் ஆதி குறைந்த வெப்பநிலையாக 12°C பதிவாகும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் பாரிய மாற்றம் இருக்கிறது. 7% உயர்வடைகிறது. 7% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 186.9% காணப்படும். முகநூல் வாயிலாக சுந்தரராஜனி மோகனராஜன் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வி வைத்திருக்கிறார். நான் நலம், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அவர்கள் புரியட்டும். இன்றைக்கிழக்கு தெய்வத்தின் தெய்வம் என்ற திரைப்படத்தில் வந்த கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் என்ற பாடலை ஒளிபரப்பியவர்களா மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ அவருடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல். பாடலுக்கான இசை ஜி ராமநாதன், பாடல் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கிறது.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவுமார் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு கலைஞர் நேரம் 7:13 நிமிடம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் உஷா கலக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள் இன்று?
1: ஞாயிறு என்பது கண்ணாக என்ற பழைய பாடல்.
0: சரி, ஒலிக்கிறது உங்கள் தெருவில் பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: ஒலிக்கும்
0: பாடல் காக்கும் கரங்கள் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: காலை நேரம் 7:18 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நன்றி தேவகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம்.
0: என்ன பாடல் தெரிவு?
1: மண்டாடி படத்துல இருந்து நீர்மேற்
0: போர்க்களம். ஏதோ உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: ஆமாம்,
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு யோகி சேகர், பாடல் கணிசி ஜி வி பிரகாஷ்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
2: Everything okay, no problem and jinam
3: bar kalamu closing da tadikira nadi
4: the customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
2: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
3: Chellam illa da Selvam.
2: Sari sari.
5: Nissan head to head event. இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
6: கலைஞர் நேரம் 7:25 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
7: நன்றி
6: வணக்கம். ஒலிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம்.

0: கலக நேரம் 7:32 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக இணைந்து கொள்கின்ற நேயர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன பாடல் தெரிவி வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு வந்து பொப் பாடு யாழ்ப்பாணம்
0: உருவாக்கப்பட்ட பாடல். இதன் மூலப்பிரதியை சேமித்து பாடலை இயற்றி பாடியிருந்தவர் பொப்பிசை சக்கரவர்த்தி ஏ மனோகரன். இப்பொழுது பாபு ஜெயகாந்தனின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

ஒடித்த பாடலின் மூலப்பிரதியை இசையமைத்து இயற்றி இசையமைத்து பாடியவர் புப்பித சக்கரவர்த்தி ஏ மனோகரன். அந்த பாடலை மீள் இசை உருவாக்கத்திலே மீண்டும் பாடியவர் டொரண்டோவைச் சேர்ந்த பிரபல பாடகர் பாபு ஜெயகாந்தன். கலைஞர் 7:38 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் அமைந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேரங்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும் ஒழிக்கும். அடுத்த பாடல் வெற்றி சிந்துஜனின் இசையில் உமாகரன் ராசையாவின் பாடல் வரிகளில் ரமணன் பாடிய பாடல்.

மார் தமிழ் HD கலைக நேரங்களை மணி 44 நிமிடம் நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செடி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இரவு 8:30 வரையும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக இணைந்து கொள்ள விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக ராஜேஷ்குமார் இணைந்திருக்கிறார். மாலை வணக்கம் கமல் பாரதி அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் எனக்கு புஷ்பா படத்தில் சாமி சாங் கிடைக்குமா என்று எழுதியிருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் ஒடிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள். பாடலோடு ராஜலட்சுமி குழுவினர். பாடலுக்கான இசை தேவி ஸ்ரீ பிரசாத், பாடல் வரிகள் விவேகா.

கலை நேரம் ஏழு மணி 49 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு பாடல்களை கேட்க விரும்புகிற நேர்கள் 8:30 வரை உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 416-644-6222 என்ற இலக்கங்களை அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தலைச்சின் இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். ஒலிக்கும் பாடல் நான் வளர்த்த பூவை திரைப்படத்திற்காக ராஜேஷ் கண்ணாவின் இசையிலே ஜெயச்சந்திரனின் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: கலைஞர் நேர்முகில் மணி 54 நிமிடம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: இந்த பாட்டை
0: கேட்போம். பார்த்தும் தெரியவில்லை. சரி, இதோ உங்கள் தெரிவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு அமுதன், அண்ணாமலை.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: நிலையம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு கலைஞர் நேரம் 8 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. மிக்ரக போர் விமான கொள்வனவில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பான விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவும் முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ரொஷான் குணதில்காவும் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாவரன்.
3: இன்றைய தினம் கைதாகலாம் என்ற பரபரப்பின் மத்தியில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச பாதுகாப்பாக வீடு திரும்பியுள்ளார். மிக் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைகள் குறித்து அறிக்கை அளித்த பின்னர் கோத்தபாய ராஜபக்ச நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் இருந்து வெளியேறியுள்ளார். சர்ச்சைக்குரிய மிக் விமான கொள்முதல் பரிவர்த்தனை தொடர்பான வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி நிதி குற்ற புலனாய்வு பிரிவிற்கு இன்று வரவழைக்கப்பட்டிருந்தார்.